நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 MHz-ல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49 நிமிடம் 57 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல், குரல் எண் 229. குரல் இரத்தலின் எண்ணாது மன்ற நிரப்பிய தாமி தமியர் உணல். ஈகை என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள குரலுக்கான விளக்கம், பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
6: எனக்கு
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: பிற்பகல் 3 மணிக்கு
9: My name is Jeevagavashini.
10: Hi, Mata Shetty Bale. நான் உங்ககிட்ட விட்டி கதை சொல்ல போறேன்.
11: My name is Soshi.
12: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
8: ரெயின்போ கிட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
13: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
8: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
14: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
8: தினமும் காலை 9:02
14: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
8: எஃப்எம் ரெயின்போக்கு
15: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
16: Hey man, உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
17: என்னடா சொல்ற,
16: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
17: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
16: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
18: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
8: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க.

0: நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
3: என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங். எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று மதியம் 1:15 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள் சென்னை அஞ்சல். காலை 6:15 தெய்வீக ராகம். காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்த் ராஜா அவர்கள். காலை 7:02 செய்தி மலர். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம் நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு: வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அனுபவமா? நெறிப்படுத்துபவர் ஆர்ஜே வெற்றி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் இணைய வழி மட்டும். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெய்லி அஞ்சல். மதியம் 12:02 பேசுங்க தோழா.

மதியம் 12:50 புதின பக்கங்கள். மார்க்ஸ் கிம் கார்கே அவர்கள் எழுதி, தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 திரை இசை, 1:10 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆஷா மற்றும் ஆர்ஜே விமல்ராஜ். மாலை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:02 to 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 ஃபார்ம் டு சிட்டி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நகர்ப்புற இளைஞர்களுக்கான மீன் வளர்ப்பு வாய்ப்புகள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. இயற்கை உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள். இரவு 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 to 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். இரவு 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7, 8, 9, 10 மற்றும் 10:58 ஆகிய நேரங்களிலும், மதியம் 12, 1 இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 மதியம் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று மதியம் 1:15 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:45 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 8:30 சக்தி உலா ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்னா. படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை ஜி நடராஜன் குழுவினரின் நாதஸ்வர இசை. 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சி கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். மாலை 4 மணிக்கு நாடகம் பெண் ஒன்று கண்டேன் எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள். அமைப்பில் உதவி

0: வி. கே. பரமேஸ்வரி. அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். சென்னை அஞ்சல். 5 மணிக்கு கிராமிய தென்றல். வி. இந்திரா குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள். சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 4 மணி முதல் 6:10 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். நவராத்திரி விரத பாடல்கள். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெய்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு ரவி வஸ்ரியா அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ஜக்தீஷ் ஹுகார் அவர்களின் தபலா இசை இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணிக்கு ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, இரவு 9:11, 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58 மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: புறப்பொருள் வெண்பாமாலை. இந்நூல் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஐயனார் இதனார் என்பவரால் இயற்றப்பட்டது. விட்சித்திணை முதல் பாடாண்திணை வரை உள்ளது. புறத்துறைகளாக அரசவகை, உண்டாட்டு, இயன்மொழி வாழ்த்து, ஏரான் முல்லை, எருமை மரம், கையறு நிலை, குதிரை மரம், குடைமங்கலம், செவியரியுரு, கடவுள் வாழ்த்து, தாபத நிலை, தபுதார நிலை, தானை நிலை, தானை மரம், தொகை நிலை, நல்லிசை வஞ்சி, நூழிலாட்டு, நெடுமொழி, பரிசில் துறை, புலவராற்றுப்படை, காஞ்சி, மரக்கலவழி, நூதின் முல்லை, பேய்காஞ்சி, வஞ்சினக்காஞ்சி, வல்லான் முல்லை, வான்மங்கலம், விரலையாற்றுப்படை முதலியன. அடுத்து புற இலக்கியமாக கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் முதலியனவாகும். இந்த நூல் 340 நேரிசை வெண்பாக்களை கொண்டது. இதில் மருட்பாக்கள் 21 உள்ளன. தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணியியல் 12 படலம் சேர்த்து 13வது படலமாக ஒழிபியல் சேர்க்கப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவ நாயனார் என்பவர் முதல் உரையை எழுதியுள்ளார். எளிய உரையாக புலியூர் கேசிகன் என்பவர் எழுதியுள்ளார். இதன் மூலநூல் 12 படலம். அகத்திய மாமுனிவரின் 12 மாணவர்களை கொண்டு உருவானதே 12 படலம் ஆகும். இதில் இடம்பெற்றுள்ள மருட்பாக்கள் முழுதும் கைக்கிளை படலம். இந்நூலை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இதில் வரும் முதல் படலம் வெற்றி, பகையவருடைய பசுக்களை கவர்ந்து வருதல். அடுத்து 2வது கரந்தை படலம். கரந்தை படலம் என்றால் கவரப்பட்ட ஆணிரைகளை உரியவர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வருவது. 3வது வஞ்சி. வஞ்சி என்றால் பகையவரது நாட்டை கவர்தலாகும். 4 காஞ்சி. காஞ்சி என்பது அங்கனம் வந்த பகைவருக்கு எதிர் நின்று அவரது முயற்சியை தடுத்தலாகும். 5வது நொச்சி. நொச்சி என்பது பகைவருக்கு எதிராக மதிலை காத்தலாகும். 6வது ஒழுங்கை. ஒழுங்கை என்பது காத்து நிற்கும் நொச்சியாரை வெற்றி கொள்ளல். 7வது தும்பை. தும்பை என்பது தம் பேராண்மை மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதல். எட்டாவது வாகை, வாகை என்பது போரின்கண் வெற்றி பெற்று சிறத்தல்.

0: ஒன்பதாவது படலம் பாடான். பாடான் என்பது ஒருவனின் கீர்த்தி, கொடை, வலிமை, தன் அலி ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லப்படுவது. பத்தாவது புதுவியல். புதுவியல் என்பது கூறியவற்றுக்கெல்லாம் பொதுவாக உள்ளவையாக அவற்றுள் கூறப்படாத ஒழிந்தவற்றை கூறி செல்வது. பதினொன்னாவது பெருந்தினை என்பது ஆண்வாள் கூற்று இருவாள் பெருந்தினை என்னும் பொருந்தா காமம் ஒழுக்கம் பாடான் பகுதியில் கூறப்படாத புறத்துறை செய்திகள். பன்னிரண்டு கைக்கிளை படலம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது இது ஆண்வாளை மட்டும் குறித்து நின்றதாகும். முதற்கண் கூறிய வெற்றித்தனியல் வெற்றி அறவம் என்பது துறை வகையை சார்ந்தது. வெற்றியில் மன்னூறு தொழில், தன்னூறு தொழில் என இரண்டு வகைத்து, மன்னூறு தொழில் என்பது மன்னன் ஆணையிட்டு செய்வது, தன்னூறு தொழில் என்பது ஆணையிடாமல் செய்வது. இதில் உள்ள துறைகள் மொத்தம் பத்தொன்பது. பதிமூன்றாவது ஒழிவியலாகும். அடுத்து விருச்சி. விருச்சி என்பது நற்சொல் கேட்டல். ஆணிரை கவர்களின் நன்மைகளை அறியும் பொருட்டு இருள் வேளையில் நற்சொல் கேட்டல். அடுத்தது பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு என்பது நன்னிமித்தம் கண்டு உரைத்தாரை சிறப்பித்தல். புறப்பொருள் வெண்பாமாலையின் மூல நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் திகழ்கிறது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறிகள் போர், வீரம், கொடை, நிலையாமை பற்றி தெளிவாக அறிய முடிகிறது. இதில் இடம்பெறும் இருபத்தி ஒரு வகை மருட்பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா நான்கு வகை பாவைகள் விரைவி வருகின்றன. வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கு இணையாக கிரேக்கத்தையும் கிரேக்க நூல்களான இலியம் ஒடிசிக்கு இணையாக புறநானூற்றையும் ஒப்பிட்டு கருதுவர் அறிஞர்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:15. 12 நொடிகள் தொடர்வது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. சுசிலா குரலில் ஒலிக்கும் பாடலை கேட்கலாம்.

உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நேரம் 6:20. அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் ஜாலி அப்ரஹாம்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 6:26. நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியிருப்பவர் எஸ் சையத் அலி.

நேரம் 6:31, 46 நொடிகள். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடலை பாடியிருப்பவர் மகாநதி சோபனா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 24 நாள், ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் 2 பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசதில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்த முத்து என்ன பண்றாப்புல? ஒத்த பனைமரத்தாண்ட வர சொன்னாப்புல, நம்மளும் வந்தாச்சு. பனைமரத்தில் கட்டி பிடிச்சிட்டு யாரோ நிற்கிறாப்புல, கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. ஏப்பா கருத்த முத்து, ஏப்பா என்னப்பா பண்ற?
1: கருத்த முத்து வாப்பா வாப்பா.
0: ஏப்பா என்னப்பா பண்ணிட்டு இருந்த?
1: கருத்த முத்து, இந்த பனைமரத்தை தான் பிடிச்சின்னு ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டு இருப்பேன்.
0: நினைவுகள்
1: எள்ளு சாகுபடி எப்படி பண்றதுன்னு கேட்டேன். மானாவாரியில என்ன பட்டம், இரவையில என்ன பட்டம், அப்புறம் மண் வகை, நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, விதை நேர்த்தி, இதெல்லாம் சொன்னேன்.
0: கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கப்பா. சரி, அதுக்கு பிறகு நான் கிளம்பும் போது உன்ட்ட என்னன்னு சொன்ன?
1: பயிர் இடைவெளி, விதைக்கு முறை, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், கள நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் ஊக்கி தெளித்தல், இதெல்லாம் பத்தி சொல்லியிருந்தப்பா.
0: கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கப்பா. இப்ப நான் எதுல இருந்து ஆரம்பிக்க போறேன்னா, இந்த பயிர் இடைவெளிய எள்ளுல எப்படி பராமரிக்கிறது.
1: ஓஹோ.
0: ஏன்னா எள்ளு செடி அப்படி ஒரு பம்பையா கிளம்பும்.
1: ஆமா.
0: அது கிளம்பும் போது சில பேர் என்ன பண்றாங்க, ஒரே நேரா போயிடக்கூடாதுன்னு அந்த நுனிய கிள்ளி விடுவாங்க. அப்ப பக்கத்துல கிளை விடைச்சி அது ஒரு பம்பையா கிளம்பும். நாம 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் இந்த இடைவெளிய நம்ம பராமரிக்கணும். அப்பதான் செடி நல்லா பம்பையா இருக்கும். அதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் தேவை. சூரிய வெளிச்சம் நல்லா கிடைச்சாதான் செடி நிறைய காய்ப்பெடுக்கும். சரியா?
1: சரி சரி.
0: இப்ப சின்ன சின்ன செடி எல்லாம் இடுக்குல இடுக்குல வந்து சரியா முளைக்காம வீச்சு வீச்சா இருக்குன்னா அந்த செடியெல்லாம் நம்ம களைச்சு விட்டுணும். நல்ல வாலிபமா, நல்ல திடகாத்திரமா இருக்கிற செடியை தான் நம்ம பராமரிக்கணும்.

0: இத முக்கியமா நீ கவனிக்கணும்பா.
1: சரி சரி.
0: இன்னொன்னு என்னன்னா, நேத்திக்கே நீ சொன்ன எள்ளு விதை ரொம்ப சின்னதா இருக்குதுன்னா
1: பொடிசா இருக்கும்.
0: அந்த விதைய வந்து எப்படி நம்ம தெளிக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்த.
1: ஆமா,
0: 8 கிலோ மணல் எடுத்துக்கணும்பா.
1: ஓஹோ,
0: இந்த மணலோட அந்த 2 கிலோ விதைகளை சேர்த்து கலந்து அப்புறம் நம்ம கையில இருந்து அப்படியே நம்ம விசிறி விசிறி அடிச்சோம்னு வச்சீங்க, அது ஈஸியா பரவலா சீரா எல்லா இடத்துலயும் போய்
1: விழும்பா.
0: 3 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கீழே விதை போயிட கூடாது. அந்த அளவுல வந்து நம்ம பராமரிக்கணும்.
1: பரவாயில்ல,
0: கொஞ்சம் மேலாப்புல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். விதை விதைச்ச பிறகுப்பா, இப்ப நம்ம ஊர் காட்டுலாம் இந்த கருவு செடி எல்லாம் இருக்குல்ல, அந்த கிளைய வெட்டி அது மேலாப்புல அந்த மண்ணை அப்படியே சீச்சுக்கிட்டே வந்தோம்னா மேல அப்படியே லைட்டா மூடிடும்பா.
1: ஓ,
0: மூடாக்கு மாதிரி லைட்டா மண்ணை போட்டு லேசா மூடிட்டோம்னா இந்த விதை முளைச்சி வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இத மனசுல வச்சுக்கணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், நீனே கேட்ட.
1: ஆமா,
0: மண் பரிசோதனை நம்ம எப்படி செய்யறோமோ அதை பொறுத்து. அதுல ஒரு அட்டை கொடுக்குறாங்க இல்லையா,
1: ஆமா, மண்வள அட்டை.
0: அந்த அட்டைக்கு தகுந்த மாதிரி நாம வந்து உரம் போடணும்.
1: சரி.
0: பொதுவா இரவையில 1 ஏக்கருக்கு 14:9:9 இந்த அளவுல வந்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தை போடணும்.
1: ஓஹோ,
0: கணக்குன்னு பார்த்தோம்னா யூரியா 1 30 கிலோ, அது தழைச்சத்துக்கு.
1: சரி.
0: அப்புறம் மணிச்சத்துக்கு சூப்பர் பாஸ்பேட் 1 60 கிலோ. அப்புறம் சாம்பல் சத்துக்கு பொட்டாஸ் 1 8 கிலோ.
1: சரி.
0: இந்த அளவுல உரம் போடணும்பா. எறவை அப்புறம் மானாவரி இந்த பயிருக்கு தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இத அடியுரமாவும் நம்ம போடணும்.
1: ஓஹோ,
0: இது போக 1 ஏக்கருக்கு 4 பொட்டலம் அசோஸ் பயிரிலும் 4 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா இந்த உயிர் உரங்களை 20 கிலோ மணலோட கலந்து அடி உரமா போட்டோம்னா நம்ம தழைச்சத்தை குறைச்சிக்கலாம். அப்புறம் கருத்து முத்து, இந்த மாங்கனீஸ் பற்றாக்குறை வந்துச்சுன்னா நமக்கு காய்ப்பு வந்து குறைஞ்சு போடும். அதனால 1 ஏக்கருக்கு 2 கிலோ மாங்கனீஸ் சல்பேட் 1 20 கிலோ மணலோட கலந்து நம்ம நிலத்துல தூணம்னா இந்த மாங்கனீஸ் பற்றாக்குறை இருக்காதுப்பா.
1: அப்படியா?
0: ஆமா. இது போக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணூட்ட கலவை இருக்குது, அத 1 5 கிலோ.
1: சரி.
0: நம்ம இந்த செறிவூட்டப்பட்ட தொடு உரமா அதை மாத்தி அப்புறம் போடும் போது நல்ல சத்து கிடைக்குதுப்பா இந்த எள்ளு போயிருக்கு.
1: ஓஹோ, காத்தமுத்த, எள்ளுல சரியா முளைக்காத செடிய அகற்றணும்னு சொன்ன, ஆனா களை செடி வருமா, அத என்ன பண்ணுவா?
0: எள்ளு விதைச்ச 3ஆம் நாள் மண்ணுல ஈரம் இருக்கும் போது, ஈரம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதுல 500 மில்லி அலாக்ளோர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா, இது ஒரு களைக்கொல்லி, அல்லது 800 மில்லி பெண்டிமெத்தலின்னு இந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தி 200 லிட்டர் தண்ணீர்ல கரைச்சு கை தெளிப்பான் வச்சு அடிக்கணும். அடிச்சோம்னா களையே கிளம்பாதுப்பா, களையை கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி சரி.
0: ஆனா நீ தான் வந்து களைக்கொல்லி ரசாயனம் அது வேண்டாம், நான் இயற்கையா தான் பண்ணுவேன் நிக்கிற ஆளாச்சு.
1: ஆமா.
0: அப்ப நீ என்ன செய்யணும், கை களை எடுக்கிறது தான் முக்கியம். 30-35வது நாள்ல கை களை எடுத்துரு. அப்புறம் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை களை கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா உடனே கை களை எடுத்துரு.
1: சரி சரி.
0: அப்ப நீ களையை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: காதமுத்த, அப்புறம் அந்த எள் பயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் பாசனத்தெல்லாம் எப்படி பாது? நெல் பயிர் மாதிரி 4 நாளைக்கு ஒரு தடவை நீர் கட்டணுமா, இல்ல இதுக்கெல்லாம் எப்படி பாது?
0: கருத்தமுத்து, எள்ளு பயிர் அதிக நீர் தேவை கிடையாது. மொத்த நீர் தேவையே வந்து 300 மில்லி தான் ஒரு பயிருக்கு.
1: சரி.
0: அப்ப 5-6 முறை மொத்தமா நம்ம தண்ணி பாய்ச்சணும்னா போதும்.
1: ஓஹோ,
0: விதைச்சப்ப நம்ம தண்ணி பாய்ச்சறோம் இல்லையா, அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு 1 உயிர் தண்ணி, அப்புறம் 15வது நாள் 1 முறை.
1: ஓஹோ,
0: அப்புறம் பூக்குற தருவாயில 1 முறை, காய் பிடிச்சு அது காய் கொஞ்சம் பெருக்கிற தருவாயில 1 முறை.
1: ஓஹோ,
0: அப்புறம் முதிர்ச்சி அடையும் போது 1 முறை. இப்படி நல்லா கேப் விட்டு மொத்தத்துல 6 முறை தண்ணி பாய்ச்சினாவே போதும்பா, அதிகமா தண்ணி தேவையில்லை.
1: அறுவடைக்குள்ள 6 முறை பாசனம்.
0: ஆமாப்பா, ஈரம் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா போதும்பா.
1: சரி சரி.
0: வேற ஒன்னும் இல்லப்பா, பூக்கிற தருணத்துல மழை வந்துடாம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: மழை பெஞ்சதுன்னா பூ எல்லாம் கொட்டிடும், பூ கொட்டி போச்சுன்னா நம்ம இம்மோ நாள் பயிர் பண்ணதே வேஸ்டா போயிடும். அதனாலதான் குறிப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி கோடையில சித்திரையில பண்ணோம்னா மழை காலம் கிடையாது இல்லையா, அதனால எள்ளு பயிர் நல்லா வரும். இப்ப இது போக பயிர் வளர்ச்சி ஊக்கி இருக்குதுப்பா, அதை கூட நீ தெளிக்கலாம்.
1: சரி சரி. காத்தமுத்து, அது என்ன பயிர் ஊக்கிய, அதை பத்தி கொஞ்சம்

0: ஒரு மாதம் சொல்லலாம்.
1: எப்பா எள்ளு பயிரில் இந்த பூ நிறையா பிடிக்கணும் அப்படின்னா இந்த பயிர் ஊக்கிய தெளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா செடி நல்லா பம்பையா கிளம்பிடும், நிறைய தழையா இருக்கும்.
0: ஆமா,
1: ஆனா சரியா பூக்களை காய் சரியா வைக்கலன்னா நமக்கு ஒரு பலனும் இல்லையா?
0: ஆமா, வேஸ்ட் பாத.
1: அதனால சரியா பூ பிடிக்காம இருக்குது அப்படின்னா விதைச்ச 40வது நாள் ஒரு ஏக்கருக்கு 150 மில்லி பிளானோபிக்ஸ் 40 PPM அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. 1% DAP கரைசல நம்ம அதோட கலந்து மாலை வேலையில நம்ம தெளிக்கணும்பா.
0: ஓஹோ,
1: எள்ளு விதைச்ச 30வது நாள் 50வது நாள் ஏக்கருக்கு 200 கிராம் சாலிசிலிக் அமிலம் அதை ஒரு 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிப்பதன் மூலம் ஒரு 20% நம்ம மகசூல அதிகரிக்கலாம்.
0: ஓ சரி, கருத்தமுத்த,
1: ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புங்கிறது எள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்பா.
0: சரி கருத்தமுத்த, இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு இதை வந்து நாளைக்கு சொல்லு விவரமா. எனக்கு உன்னை பார்க்கணுங்கிற அவசரத்துல மாட்டுக்கு தண்ணி காட்டாம வந்துட்டேன்பா. பொஞ்சாதி வர திட்டுவா, நான் கிளம்புறேன்பா.
1: சரிப்பா சரிப்பா, கிளம்புவோம்.
0: சரி வா, காத்த முத போலாம்.
2: நேயர்களே, இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் 2வது பகுதி கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்து முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேரம் 6:43. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் 20 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பழனி ரயில் நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக புதிய நுழைவாயில், அகலமான பாதைகள், அகலமான நடை மேம்பாலங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வசதிகள், புதிய காத்திருப்பு அறை மற்றும் பாதுகாப்பான வாகன

0: நிறுத்த பகுதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர காலங்களில் உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த மேம்பாடு பெரும் உறுதுணையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் பொறுப்புகள் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அங்கமாக உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்தகைய அமைப்புகளின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மாறிவரும் சூழல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்ற போதிலும் குழப்பத்தை விளைவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று கூறினார். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய நான்கு மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் ஆலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கேசவ் சந்திரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
1: இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதிய மருத்துவ வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நவீன மருத்துவத்துடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக இஎஸ்ஐசி மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஆளுநர் திரு அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் வகையில் தேசிய மூத்த குடிமக்கள் மேம்பாட்டு திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
3: நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் ஒரு மாற்றுத்திறனாளி. மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அலிம்கோ நிறுவனத்திலிருந்து எனக்கு வீல் சேர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீல் சேர் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப அந்த நிறுவனத்துல இருந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னொருத்த தயவோட போயிருந்தேன், இப்ப தானா போயிட்டு தானா நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் எடுத்துக்கும். அதனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ராணுவ நடவடிக்கையில் அந்த அமைப்பின் 136 நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக யமன் அரசு கூறியுள்ளது. பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 734.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதையும் அதன் உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்படுவதையும் தடுப்பது குறித்த ஒருநாள் பயிலரங்கு நடைபெற்றது. மிசோரமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை உரிய காலத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதில் ஈடுபட்டுள்ள இரண்டு பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்.

0: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கஸ்தூரிரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை போரூரில் செவித்திறன் குறைபாடு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஷ் நேகி தைவானின் லியோ ஜோ ஃபுவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எம்மலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹூக்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026. வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
2: வணக்கம். நம் வீட்டில் உணவு தட்டில் இருக்கும் ஒரு பருக்கை சோற்றுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் வியர்வை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த 2026 ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை 3 தலைப்புகளாக அறிவித்துள்ளது. 1, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு. 2, சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டு. 3, சர்வதேச தன்னார்வலர் ஆண்டு. இந்த 3 தலைப்புகளையும் நம்முடைய சுற்றுச்சூழலானது எப்படி தொடர்பு கொண்டுள்ளது? இந்த சர்வதேச விவசாயிகள் ஆண்டு இது வெறும் கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு அங்கீகாரம். பெண் விவசாயிகளை அவர்களின் ஆடு மாடுகளுடன் அழைத்து நாம் கௌரவிக்கலாம். ஏன் இந்த சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதாவது எஃப்ஏஓடைய தரவுகளின்படி உலக உணவு உற்பத்தி அமைப்பில் வேலை செய்பவர்களில் 41% பேர் பெண்கள். 2021 வேலை செய்யும் பெண்களில் 40% பேர் உணவு உற்பத்தியில் தான் அதிகமாக ஈடுபட்டுள்ளனர். பெண் விவசாயிகளை நாம் கவனத்தில் கொள்ளும் பொழுது ஊதிய இடைவெளியையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது நில இடைவெளி. பெண்கள் சிறிய நிலத்தில் தான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.

இருக்கிறார்கள். இதனால் உற்பத்தி திறனில் 24% இடைவெளி உள்ளது. இந்த இடைவெளியை நாம் சரி செய்தால் உலக ஜிடிபி $1 டிரில்லியன் அதிகரிக்கும், 4.5 கோடி மக்களின் பசியை போக்கலாம் என்று இந்த எஃப்ஏஓ தலைமை பொருளாதார நிபுணர் கூறுகிறார். ஆக பெண் விவசாயி முன்னேறினால்தான் உலகம் பசியிலிருந்து விடுபடும். இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக செயல்படும் பெண்களில் 80% பேர் விவசாயத்தை நம்பியுள்ளனர். 2030க்குள் விவசாய தொழிலாளர்களின் 64.4% பேர் பெண்களாக இருப்பார்கள் என கணிக்கப்படுகிறது. விதை முதல் சந்தை வரை பெண் விவசாயிகளின் பங்கு என்ன என்பதை நாம் பார்க்கலாம். விதை தேர்வு, நடவு, களை எடுப்பு, அறுவடை, தானியம் பிரித்தல், இதில் 60-80% வேலையை பெண்கள் தான் செய்கிறார்கள். அடுத்ததாக கால்நடை. இந்தியாவில் 7.5 கோடி பெண்கள் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பில் உள்ளனர்.

0: பிரித்தெடுப்பு, அறுவடை, தானியம் பிரித்தல், இதில் 60 முதல் 80% வேலையை பெண்கள் தான் செய்கிறார்கள். அடுத்ததாக கால்நடை. இந்தியாவில் 7.5 கோடி பெண்கள் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பில் உள்ளனர். 70% கால்நடை பணிகளை பெண்கள் தான் பார்க்கிறார்கள். புதுச்சேரி அரசு பொருளாதார புள்ளியியல் துறையின்படி நம் பிரதேசத்தில் 50607 கிராமப்புற பெண்கள் விவசாய கூலிகளாக உள்ளனர். 129 வருவாய் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதேபோல் புதுச்சேரியை பொறுத்தவரை பால் உற்பத்தி செய்பவர்களில் 62% பேர் பெண்கள்தான். சராசரியாக 4 மாடுகள் வைத்து மாதம் 10,500 ரூபாய் வருமானம் எடுக்கிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026. வழங்கியவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வருகிறார். சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சுமார் 4,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 2ம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்ட சேவையை தொடக்கி வைக்கிறார். மேலும் சாலை மேம்பாடு, துறைமுகங்கள் மற்றும் அறிவியலில் புதுமைகள் சார்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் திரு மோடி திறந்து வைக்கவுள்ளார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் உள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா இன்று ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 100 வேளாண் மாவட்டங்களில் விவசாயத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு இதே நாளில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. மாவட்ட வாரியான விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் 11 அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் கீழ் உள்ள 36 மத்திய மாநில திட்டங்கள் மற்றும் தனியார் துறை பங்களிப்பு ஆகியவற்றை இத்திட்டம் ஒருங்கிணைத்துள்ளது. ஆப்பிரிக்காவின் 4வது பெரிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தனது 3 நாடுகளுக்கான ஆப்பிரிக்க பயணத்தின் நிறைவாக பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நெருங்குவதாகவும் கூறினார். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மூலம் டிஜிட்டல் கரன்சி பெறும் வகையில் சிறப்பு முகாம் அந்தந்த ரேஷன் கடைகளில் வரும் 18ம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று புதுச்சேரி குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல அலுவலகத்தில் வரும் 14ம் தேதி பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை குறை தீர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாகவும் தொழிலாளர்கள், பயனாளிகள் மற்றும் தொழில் முனைவோர் குறைகள் ஏதும் இருப்பின் முகாமில் பங்கேற்று தீர்வு காணலாம் என்று இஎஸ்ஐ மண்டல இயக்குநர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.

0: இந்தியாவில் செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சி குறித்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் அனந்தலட்சுமி தரும் தகவல்கள் மற்றும் பிஎம் கிசான் திட்டங்கள் குறித்து புதுச்சேரி வேளாண் துறையின் துணை இயக்குநர் திரு செழியன் பாபு தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. நவீன தொழில்நுட்பங்கள் தொடர்பான துறைகளில் இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருகிறது. குறிப்பாக செமிகண்டக்டர் துறையில் அதிவிரைவான வளர்ச்சியை முன்னெடுத்து வருகிறது. கடந்த 2021 செமிகான் இந்தியா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் உருவாக்கப்பட்டு பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் செமிகண்டக்டர் துறையின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் அனந்தலட்சுமி.
1: கோவிட் டைம் அப்ப உலக அளவில் சிப் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது நமது நாட்டின் வாகன மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறைகள் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனால் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க இத்திட்டமானது தொடங்கப்பட்டது. ஆரம்பத்துல 76,000 கோடி நிதியுதவியுடன் தொடங்கப்பட்ட நிலை தற்போது செமிகான் 2 என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் மூலம் 127,500 கோடியாக விரிவுபடுத்தப்பட்டு இந்தியாவின் சிப் டிசைன் உற்பத்தி இங்கேயே ஃபேப்ரிகேஷன் செய்வது மற்றும் பேக்கேஜ் அசம்பிளிங் டெஸ்டிங் இவை அனைத்தும் உருவாக்குவதே இதன் நோக்கம். இந்தியாவை உலக அளவில் செமிகண்டக்டர் தயாரிப்பு மையமாக அதாவது குளோபல் செமிகண்டக்டர் ஹப் ஆக மாற்றுவது. அது மட்டுமல்லாமல் நமது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிப்பது இதன் முக்கிய சாராம்சம். மிக முக்கியமாக நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ராணுவ தளவாடங்களின் பாதுகாப்புக்கு சொந்தமாக சிப்களை தயாரிப்பது அவசியமாகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன்கள் லேப்டாப் எல்இடிஸ் டிவிஸ் குளிர்சாதன பெட்டிகள் மின்சார வாகனங்கள் மருத்துவ கருவிகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் வரை அனைத்து நவீன மின்னணு சாதனங்களின் மூலையாக மைக்ரோ சிப்பாக செமிகண்டக்டர் செயல்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியில எலக்ட்ரானிக் டிவைஸ்ல டிஸ்பிளேன்றது ஒரு முக்கியமான காம்போனன்ட். சாலைகள்ல போகும் போதெல்லாம் கூட பாக்குறோம் நிறைய டிஸ்பிளேஸ் எல்லாம். சோ டிஸ்பிளேன்றது ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு இதுவா இருக்கு. அது நம்ம ஸ்மார்ட் போனா இருக்கட்டும் இல்ல லேப்டாப்ல இருக்கிற மானிட்டரிங்கா இருக்கட்டும் ஆட்டோமொபைல்ல நம்ம யூஸ் பண்ணும்போது டேஷ்போர்ட்ஸ் இன்னைக்கு நிறைய வளர்ச்சிகளை நம்ம காண முடியுது ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது. மெடிக்கல் டிவைசஸ் அதுல இந்த டிஸ்பிளே மிகவும் முக்கிய காரணியா இருக்கு. சோ இதுக்கு நிறைய இப்ப ஸ்டார்ட் அப்ஸும் வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே மேனுபேக்சரிங் ஒரு எக்கோ சிஸ்டமா உருவாக்குறதுல இந்த செமிகண்டக்டர் மிஷன் 2021 தொடங்கப்பட்ட நிலையில டிஸ்பிளே மேனுபேக்சரிங் டிசைனுக்கும் ஒரு பிரதான பங்கு நம்ம மத்திய அரசால உருவாக்கப்பட்டது. சிப் டிசைன் துறையில் 20% பொறியாளர்கள் இந்தியர்களாக உள்ள நிலையில் வடிவமைப்பு இணைப்பு ஊக்கத்தொகை திட்டம்னு சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டிசைன் லிங்க்டு இனிஷியேட்டிவ். இதன் மூலம் உள்நாட்டு ஸ்டார்ட் அப் சொந்தமாக சிப்களை உருவாக்க தொடங்கியுள்ளன. இரண்டு வகையான வேலை வாய்ப்புகளை இத்துறையின் வளர்ச்சி நமது இளைஞர்களுக்கு உருவாக்குகிறது. ஒன்னு வந்து டைரக்ட் ஜாப்ஸ் சொல்லுவோம், இன்னொன்னு இன்டைரக்ட் ஜாப்ஸ். இந்த டைரக்ட் ஜாப்ஸ்ல டைரக்டா நம்ம விஎல்எஸ்ஐ வந்து விஎல்எஸ்ஐ பொறியாளர்களை உருவாக்குவது, விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியர்ஸ். சுத்திகரிப்பு அறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதாவது கிளீன் ரூம்ல வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியன்ஸ். சிப்ப டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும் பேக்கேஜ் பண்ணணும், சோ அதற்கான பொறியாளர்கள். ப்ராசஸ் என்ஜினியர்ஸ் கெமிக்கல் ரிலேட்டட் மற்றும் ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள் R&D ஆய்வாளர்கள் இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இரண்டாவது மறைமுக வேலை வாய்ப்புகளையும் இத்துறை அதிகரிக்கிறது. சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் துறையிலும் நமது இளைஞர்களுக்கு மிகவும் பிரகாசமான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிப் உற்பத்தி மையத்தில் வடிவமைப்பு அதாவது சிப் டிசைன் பொறியாளர்கள் 20% என்றால் மீதமுள்ள 80% பணிகள் இயக்கம் மற்றும் பராமரிப்பு சார்ந்தவை. இதுல என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மட்டும் வேலைன்னு சொல்ல முடியாது. டிப்ளமா ஐடிஐ படித்த இசிஇ மெக்கானிக்கல் IEEE போன்ற மாணவர்களுக்கு கிளீன் ரூம் ஆபரேட்டர்கள் அதுல போகலாம். அப்படி இல்லைன்னா உபகரண பராமரிப்பு எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரி பிரிவு, தரம் கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் அதை மெயின்டைன் பண்றது மற்றும் சிப் பேக்கேஜிங் பிரிவுகளில் டிப்ளமா மற்றும் ஐடிஐ மாணவர்களுக்கு அதிக தேவைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிஎஸ்சி எம்எஸ்சி பயின்ற வேதியியல் மற்றும் இயற்பியல் மாணாக்கர்களுக்கு மெட்டீரியல் அனாலிசிஸ் வேதிப்பொருட்கள் பயன்பாடு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு பிரிவுகள் இவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அடுத்த 5-10 ஆண்டுகளில் உலக

0: உலகளவில் சிப் விநியோக சங்கிலியில் நமது நாடு முன்னணி 5 நாடுகளில் ஒன்றாக உருவெடுக்கும். இத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், வெறும் தியரி படிப்போடு நிறுத்திவிடாமல் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மென்பொருள்கள் அதாவது EDA டூல்ஸ், எலக்ட்ரானிக் செய்முறை பயிற்சிகள் அதாவது பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ்களையும் தங்களை இப்பொழுதே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக விவசாயிகளின் வருமானம் உயர்ந்து அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது. மேலும் நவீன வேளாண் முறைகளை விவசாயிகள் கடைபிடிப்பது ஒரு பக்கம் என்றாலும் இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்லும் விவசாயிகளும் மறுபுறம் வளர்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் அனைத்து விவசாயிகளுக்கும் ஏற்ற பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில் குறிப்பாக புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கூறுகிறார் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் துணை இயக்குநர் திரு எஸ் செழியன் பாபு.
2: PM கிசான் திட்டம், விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம்னு நம்ம அழைக்கின்றோம். இந்த திட்டம் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் 2019 பிப்ரவரி 24 தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளின் குடும்பத்திற்கு 4 ஒரு முறை ₹2,000 வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நிதி உதவியா வந்து கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, விவசாயிகளுக்கு இந்த லீன் சீசன் சொல்லுவாங்க, சமயத்துல கொஞ்சம் மந்தமா இருக்கிற காலத்துல இவங்களுக்கு வந்து அடுத்த சீசனுக்கும் இவங்க வந்து அந்த அதுக்குண்டான இடுபொருட்கள்லாம் வாங்கறதுக்கு இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டும் அவங்களோட கம்பைன்டு லேண்ட் ஹோல்டிங் சொல்லு, அதாவது மொத்தத்தில் அவங்களோட குடும்பத்துக்கு 2 வரைக்கும் நில பரப்பளவு இருந்தாக்கா இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விதிகள் வந்து வகுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அதே 2019 June என்ன பண்ணிட்டாங்க, அனைத்து விவசாயிகளுக்கும் எந்த பிரிவும் இல்லாம, சிறு குறு அப்படின்னு பிரிவு இல்லாம, எந்த விவசாயியா இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு நிலப்பரப்பு இருந்தாலும் இதுல வந்து தகுதியுடையவங்களா இவங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விதிகளை வந்து தளர்த்திட்டு இப்ப வந்து இந்த விதி தான் வந்து நடைமுறையில் இருக்கு. எல்லாமே வந்து ஆன்லைன் தான், எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து எதுவுமே மேனுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இதுல வந்து இல்லை. ஒரு தவறு நடந்தது அப்படின்லாம் சொல்றதுக்குலாம் அதுல எதுவுமே இல்லை. பயனாளிகளோட பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நான் பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்குன்னு சொல்லும் போது அது என்னன்னா ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு, நேரடி பண பரிவர்த்தனை மூலமா அவங்களுக்கு அந்த பயன் வந்து போய் சேர்ந்துடும். பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இந்த திட்டத்தோட பேர் வந்து அழைக்கிறோம். இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது என்னன்னா, நம்ம பொதுவா வந்து நம்மளோட உடல்நல காப்பீடு இல்ல வந்து இருசக்கர வாகன காப்பீடு அது மாதிரி இதே மாதிரி அது ஒரு காப்பீடு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, ஏதாச்சும் சாதாரணமான வந்து ஒரு பருவகால சூழ்நிலை, ஒரு மழை, இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பயிருக்கு ஒரு சேதம் ஒரு இழப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு இழப்பீட்டு தொகையை வந்து கொடுப்பாங்க. இது வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து இருக்குது. இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குது. இதுக்குன்னு தனியா ஒரு இணையதளம் இருக்குது. இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னாக்கா வந்து கடந்த ஒரு 2-3 வேகம் எடுத்துக்கொண்டே வருகிறது. ஆனா அதுலயும் வந்து ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஒரு விவசாயத்துக்கு நான் முழுசா நான் போறோம் அப்படின்னாக்கா எடுத்தவொடனே ஒரு சில அந்த உற்பத்தி திறன் கொஞ்சம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சில நஷ்டங்கள் வந்து இருக்கும். என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இப்ப நம்மளுக்கு வந்திருக்குது. இப்ப நம்மளுக்கு மத்திய அரசு வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வந்து ஒரு கைட்லைன் ஒரு வழிகாட்டு என்ன சொல்லி இருக்கிறாங்கனாக்க, போக போக நீங்க வந்து ரசாயன உரங்களோட பயன்பாட்டை வந்து எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க உபயோகப்படுத்தணும், அதிகமா வந்து நீங்க உபயோகப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பார்க்கணும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. கேத் பச்சோ அபியான், நம்மளோட நிலங்களை வந்து பாதுகாப்போம் அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயின் வந்து இப்ப வந்து போயிட்டு இருக்கு. புதுச்சேரி அரசும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து வைத்திருக்குது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்ம விவசாயிகள் நலன் கருதி நிறைய நலத்திட்டங்கள், அது வந்து மாநில திட்டங்கள், மத்திய அரசு உதவி பெற்று திட்டங்கள், இப்படியாக நாங்கள் நிறைய திட்டங்கள் வந்து நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே விவசாயிகள் நலன் கருதி தான் அது வந்து பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க மாநில அளவான நீங்க திட்டம் எடுத்தீங்கன்னாக்கா பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை அப்படின்றத கொடுக்குறோம். மத்திய அரசு திட்டங்கள் எடுத்தீங்கன்னாக்கா தேசிய எண்ணெய் வித்து பயிர் இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அதுல வந்து நாங்கள் போன வருடம் கார்த்திகை பட்டத்துக்கு மணிலா விதைகள் கொடுத்தோம், இப்போ இந்த வருஷமும் கொடுக்க போறோம். அடுத்தது வந்து தேசிய பயிர் வகைகள் திட்டம் இருக்குது, நேஷனல் மிஷன் ஆன் பல்சஸ் சொல்லுவாங்க. இப்படியாக நிறைய திட்டங்கள் வந்து விவசாயிகள் நலன் கருதி நாங்க செயல்படுத்திட்டு தான் வரோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: மை நேம் இஸ் ஜீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டி கதை சொல்ல
1: போறேன்.
2: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
3: ரெயின்போ கிட்ஸ்.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: நேயர்கள் கேட்க இருப்பது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
5: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடிஸ் அபபாவில் உள்ள அதுவா நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளரும் நாடுகள் சுயசார்பு நிலையை அடைவதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்காவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் வளரும் நாடுகளுடனான ஒற்றுமை, ஒத்திசார் சுயாட்சி, பன்முனைத்தன்மை மற்றும் பொதுவான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பனாமாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இக்கட்டான தருணத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்வதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் இறக்குமதி விகிதத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வர்த்தக ஒப்பந்தம் மறுமதிப்பீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், சிலி, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், யுரேசியா பொருளாதார யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள 22 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து கப்பல் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும், வளைகுடா பகுதி நிலவி வரும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ள கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடுநிலை மற்றும் பாகுபாடற்ற செயல்பாட்டு நெறிமுறைகளுக்கு

0: ஏற்ப உலகின் பிற பகுதிகளில் நடைபெறும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மீதும் அந்த ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதையும் அங்கு அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை அரசியல் அமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு வலுவான அமைப்புகள் நீதித்துறை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நாட்டையும் போலவே இந்தியாவிலும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் அதற்கான உரிமையை பயன்படுத்துகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IITயில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிறார் நீதி சட்டம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டங்கள் சீர்திருத்தம் மறுவாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று திரு சூரியகாந்த் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணிவெடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக எல்லையொட்டிய பகுதிகளில் கண்ணிவெடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழை காரணமாக சில சமயங்களில் இந்த கண்ணிவெடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அகற்றப்பட்டு வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியா எல்லையையொட்டியுள்ள பகுதிகளில் அந்நாட்டு துணை ராணுவத்தினர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் உள்ள விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் விமானி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், பிற சவுதி விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனில் இருந்து செயல்படும் ஹவுதி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஹவுதிகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபுவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில்

0: கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. இரண்டு நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹோக்ஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 நொடிகள்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9779.
5: இன்றைய நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெங்கு காய்ச்சல், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கு காமனா வர ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபீவர், காய்ச்சல் தான். அப்படி காய்ச்சல் அடிக்கும் போது சில காய்ச்சல்கள் தானாகவே சரியாகுது, சில காய்ச்சல்கள் ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளோட விளைவில முடியுது. ஸோ இந்த மாதிரி காய்ச்சல்களுக்கு மத்தியில இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிற இந்த தருணத்துல டெங்கு காய்ச்சலை பத்தி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். டெங்கு காய்ச்சல்ன்றது உங்களுக்கு தெரியும், அது ஒரு வைரஸ் மூலமா ஏற்படுற ஒரு காய்ச்சல். அது பரவுறதுக்கு முக்கியமான காரணம் ஏடிஸ் மொஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு வகையான கொசுக்கள் மூலியமா தான் இந்த டெங்கு வைரஸ் பரவுது. டெங்கு வைரஸ் 4 விதமான சீரோ டைப்ல இருக்குது. அது எல்லாமே இந்த கொசுக்கள் மூலியமா மனிதர்களுக்கு டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்து. என்ன அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெங்கு காய்ச்சல் வந்த ஒரு நபருக்கு அதிகப்படியான காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்களுக்கு பின்னால ஒரு வலி, உடல் மற்றும் மூட்டு வலி, வாந்தி, குமட்டல், சில சமயம் தோலில் சில ஸ்கின் ரேஷஸும் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகளாக பார்க்கலாம். என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வார்னிங் சைன்ஸ் குழந்தைங்களுக்கு உள்ள பெரியவங்களுக்கு அப்படின்னா, காய்ச்சல் குறைந்த பிறகு கடுமையான வயிற்று வலியோ, தொடர்ந்து வாந்தி, மூச்சு வேகமாக விடுதல், இல்லை ஈறுகளில் ரத்தம் வர்றது, வாந்தி அல்ல மலத்தில் ரத்தம் கசிவு ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் காய்ச்சல் குறைந்த பிறகு கூட நம்ம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா டெங்கு காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் ஜுரம் எப்போ விடுதோ, காய்ச்சல் விடுற அந்த டைம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். ஸோ அதனால இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஜுரம் இல்லைனாலும் அப்படியே விடாம அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருன்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி பரிசோதனை பண்ணலான்னா, இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கும்போது நம்மளோட அருகில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்களில், அரசு மருத்துவமனையில் அதற்கு ஏற்ற பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னைக்கான நாள் காய்ச்சல்ன்றதை பொறுத்து NS1 ஆன்டிஜென் இல்லை டெங்கு IgM அப்படின்ற சில டெஸ்ட்டுகள் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டெங்கு வைரஸை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது காய்ச்சல் அப்படின்னா, சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். முக்கியமாக டெங்கு வைரஸ்க்கு காய்ச்சலை கம்மி பண்ணுறதுக்கு பாராஸ்டமால், அதே மாதிரி உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கான, உடம்புல நீர் அதிகமாக பருகி கொண்டே இருக்கணும், நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்கணும், நிறைய ஜூஸஸ் எடுத்துக்கணும், அடிக்குவேட் ரெஸ்ட், அது முக்கியம். இந்த டெங்கு காய்ச்சலில் ஏற்படுற முக்கியமான காம்ப்ளிகேஷன் ரெண்டு தான். ஒன்று பிளேட்லெட் அப்படின்னு சொல்கிற தட்டணுக்கள் கம்மியாகும், அதை த்ராம்போசைட்டோபீனியான்னு சொல்லுவோம். ரெண்டாவது உடலில் இருக்கிற நீர் சத்து குறைந்து ஷாக், இல்லைனா நம்முடைய உடம்புல வந்து பிபி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து ரத்தத்தில் இருக்கிற உறைய தன்மம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், அதனாலும் ப்ளீடிங் வரலாம். ஸோ இந்த தான்

0: காமன் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா சிம்டமேட்டிக்காக நம்ம வந்து தேவைக்கேற்ப பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு அட்மிட் பண்ணி பார்க்கலாம். வாய் வழியாக ஆகாரமோ நீர் ஆகாரமோ எடுக்க முடியாத குழந்தைகள் பெரியவங்களுக்கு நம்ம குளுக்கோஸ் போட்டு உடம்புல இருக்கிற நீர் சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருதா இல்லையான்றத கவனித்து கொண்டே இருக்கலாம். முக்கியமாக காய்ச்சல் குறைந்ததுக்கப்புறம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருதான்றதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வராமல் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், டெங்கு காய்ச்சலுக்கு வேக்சின்ஸ் இப்போ தான் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கியூ டெங்கா அப்படின்ற வேக்சின்ஸ் வந்து ஜஸ்ட் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுமேல் இதை யூஸ்க்கு வரும்போது அதோடைய பயன்பாடுகளை பற்றி நம்ம அதிகமாக தெரியலாம். இது வரைக்கும் அதுக்கான வேக்சின்ஸ் கிடையாது. ஸோ இனிமேல் தான் அதுக்கான வேக்சின்ஸ் வர்றதை தடுக்கிறதுக்கான வேக்சின்ஸை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளால் எதாவது பண்ண முடியும்னா, நம்ம கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும். சுற்றுப்புற சூழலில் கொசு தேங்குற தண்ணி அதோடைய பிரீடிங் சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான ப்ரிவென்ஷன் மெத்தட். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 7:31. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே, என்ன எஃபி கொஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பான மருந்துகளை உருவாக்க 2 விஞ்ஞானிகள் வழிவகுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த 2026 வேதியியல் நோபல் பரிசும் அறிவிச்சிருக்காங்க. அந்த 2 விஞ்ஞானிகள் யார் அப்படின்றதா உங்களுடைய விடைகளா எஃபில போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்காக கேள்வி சொல்றேன், 2026 வேதியியல் நோபல் பரிசை பெற்ற 2 விஞ்ஞானிகள் யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்ல போயிட்டு உங்களுடைய விடைகளை ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவுல யாரெல்லாம் வந்து கரெக்டான விடை சொன்னீங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு வாங்க 7 அறிவு படத்துல இருந்து.

வணக்கம் மக்களை நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 7:38:45. இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னு, அதாவது எஃபி கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 வேதியியல் நோபல் பரிசை பெற்ற 2 விஞ்ஞானிகள் யார்? உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா சீக்கிரமா நம்மளுடைய எஃபில போய் உங்களுடைய விடைகளை ஷேர் பண்ணிட்டே வாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவுல யாரெல்லாம் சரியான விடைகளை ஷேர் பண்ணாங்க அப்படின்னு உங்களுடைய பேரை கண்டிப்பா படிப்போம். உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. கிராஜுவேட் பிரிவில் சிவில் மெக்கானிக்கல் 52, எலக்ட்ரிக்கல் 24, டெக்னீஷியன் பிரிவில் சிவில் 10, எலக்ட்ரிக்கல் 22 அப்படின்னு மொத்தம் 108 இடங்கள் இருக்குது. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, பிஇ, பிடெக். வயது பிரிவு வாரியா மாறுபடுது. தேர்ச்சி முறை பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, ஸ்டைஃபன் மாதம் 10,900 முதல் 12,300 வரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல, கடைசி நாள் 17/10/2026. மேலும் உங்களுக்கு நிறைய டீடைல் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NETS.education.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போய் பாருங்க. இப்போ உங்களுக்காக பாடுது வருது, கேட்கலாம்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு

வணக்க மக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 7:49. இன்னைக்கு எஃபி கொஸ்டின் என்ன அப்படின்னு திருப்பி சொல்றேன். 2026 வேதியியல் நோபல் பரிசை பெற்ற இரண்டு விஞ்ஞானிகள் யார்? உங்களுடைய ஆன்சரை சீக்கிரமா போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. எஃபில நிகழ்ச்சியோட நிறைவுல கண்டிப்பா உங்களுடைய பேர்லாம் படிக்கப்படும். வேலைவாய்ப்பு செய்தி. மென்பொருள் நிறுவனத்தில் வேலை. இந்திய சாப்ட்வேர் டெக்னாலஜி பணி நிறுவனத்தின் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அட்மின் ஆபீசர் 2, டெக்னிக்கல் சாப்ட்வேர் 4, அசிஸ்டன்ட் 1, ஆபீஸ் அட்டண்டர் 3 என மொத்தம் 10 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, டிப்ளமோ, டிகிரி, பிஇ, எம்பிஏ. வயது 18-38. தேர்ச்சி முறை எழுத்த தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் விண்ணப்பம். கட்டணம் ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் இன்றே. விவரங்களுக்கு recruitment.stpi.in.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: நேரம் 7:56 நிமிடங்கள். இன்னைக்கு FB கேள்விக்கு நிறைய பேர் சரியான ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிடுற, அதுக்கு முடிவு கேள்வி ஒருத்தர படிச்சிடறேன். 2026 ஆண்டிற்கான வேதியியல் நோபல் பரிசை பெற்ற இரண்டு விஞ்ஞானிகள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு ரெண்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டின் ஹென்ரி பி காகன் அப்படின்றவரும் ஜப்பான் நாட்டின் கென்சோ சோவாய் அப்படின்றது தான். இந்த சரியான விடைகளை யார் யாரெல்லாம் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, உங்க ராமகிருஷ்ணன், கொழுமம் கொண்டான், பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன், அரூர், கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நசுமுதீன், அந்தோனிராஜ் சென்னை, புலோபாளையம் ஆனந்த முருகன், சு வேலுமணி பெங்களூர், பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், வீரா செந்தில் முருகன், விளக்கப்பாடி, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், வீரதுரை அரியலூர், சோ சண்முக சுந்தரம் மதுரை, சேப்பு விஜயராகவன் காரைக்கால், கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, சுமதி பாபு புவனகிரி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், இவங்க மயிலையில் இருந்து அமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல்

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வருகிறார். சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சுமார் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்ட சேவையை தொடக்கி வைக்கிறார். மேலும் சாலை மேம்பாடு, துறைமுகங்கள் மற்றும் அறிவியலில் புதுமைகள் சார்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் திரு மோடி திறந்து வைக்கவுள்ளார். மாறிவரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடன் திட்டமிடப்பட்டிருந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். அவர் நேற்று புதுடெல்லியில் உள்ள தொழில் வர்த்தக சபையின் உறுப்பினர்களிடையே உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் நாளை சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின்போது இருதரப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு ராணுவ தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். 124 முன்னாள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இந்திய மக்களுக்கு ஒரு பகிரங்க கடிதம் எழுதியுள்ளனர். அதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வாக்காளர்களை நீக்கும் ஆயுதம் அல்ல என்றும், வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்தும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் முன்னேற்றத்தை நேற்று ஆய்வு செய்தார். அப்போது வரும் ஜனவரி 6 முதல் 9 வரை ஏனாமில் நடைபெறவுள்ள 25th மலர் மற்றும் காய்கனி கண்காட்சியை 23rd ஏனாம் திருவிழாவுடன் இணைத்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு வேளாண் துறைக்கு பரிந்துரைத்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 20th கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 7 இந்தூரில் உள்ள ஹோல்கர் மைதானத்தில் நடைபெறுகிறது. 5 கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9:00

0: இன்றைக்கு இணைய நேரம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது, ஒருவேளை நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜிஎஸ் ஆர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட் இன் எஃப்எம் ரெயின் 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: ஸோ இப்போ நம்மளோட இணைய நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் மக்களே, வாழ்க்கையில் நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையை சந்திச்சிருப்போம். ஒரு புதிய வேலையை போகணும் அப்படின்னா கூட, ஒரு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட, ஒரு போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா கூட, இல்லை வாழ்க்கையில் ஒரு புதிய முயற்சி எடுக்கணும்னா கூட, அந்த நேரத்தில் நமக்குள்ளே ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்கும். ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று அனுபவம். தன்னம்பிக்கை என்ன சொல்லும் அப்படின்னா, உன்னால் முடியும், தைரியமாக முயற்சி செய் அப்படின்னு சொல்லும். ஆனால் அனுபவம் என்ன சொல்லும் அப்படின்னா, கொஞ்சம் பொறு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு எந்த அனுபவம் இருக்காது, ஆனாலும் தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை ஆரம்பித்து சாதிச்சிடுவாங்க. இன்னும் சில பேருக்கு பல வருட அனுபவம் இருக்கும், ஆனால் தன்னம்பிக்கை இல்லாதனால ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கவே தயங்குவாங்க. அதே நேரத்தில் தன்னம்பிக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு அவசரமாக முடிவெடுத்து அனுபவம் இல்லாதனால சிக்கலை சந்தித்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா மக்களே, வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றுவது என்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையா, இல்லை எப்படியும் முடியும் அப்படின்றது கற்றுக்கிற அனுபவமா? ஸோ இதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கை கொடுத்துருக்கோம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறீங்க. எஸ், வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அனுபவமா? ஸோ இந்த கருத்தை நீங்கள் பதிவு செய்யணும் எஃப்எம் ரெயின்போல் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அனுபவமா?

90.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் மார்னிங், வெல்கம் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் இனிய நேரம். இனிய நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சுகோ ஆர்ஜே வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் நான் மட்டுமில்ல நீங்களுமே பேச போறீங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் போன் வந்து ட்ரை பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். ஸோ

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரைன் போ 102.8 நீங்க கேட்டு இனிய நேரம் நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம். வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அல்லது அனுபவமா? பேச வந்திருக்கும் முதல் அழைப்பாளர் ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: வணக்கம் கண்ணன் சார், சொல்லுங்க.
2: ரெண்டுமே தேவைங்க, ஆனா தன்னம்பிக்கைங்கிறது நமக்குள்ள இருக்கிறது, அனுபவங்கிறது பிறர் மூலியமா கிடைக்கிறது. பிறர் மூலியமா கிடைக்கிற அனுபவத்தோட நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை தான் நம்மள கை கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சமாவது அனுபவம் இருக்கணுங்க. இப்ப ஒரு தொழில ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்க, நம்ம வந்து செஞ்சிட முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கலாம், ஆனா செய்யக்கூடிய அனுபவம் நமக்கு இல்லதுல.
1: கண்டிப்பா,
2: அது ஏன்னா பிறரை நம்பி நம்ம எதையுமே செஞ்சிட முடியாதுங்க. நம்ம வந்து நமக்குள்ளே அனுபவம் இருக்கும் போதுதான் நம்ம மேம்படுத்த முடியும். அதனால தன்னம்பிக்கை நமக்குள்ள இருந்தாலும் அனுபவங்கிறது பிறர் மூலியமா கத்துக்கிட்டாலும் ரெண்டுமே வேணும். ஆனா அதிகமா இருக்கிற தன்னம்பிக்கை அதிகமா இருக்கணும், அனுபவங்கிறதும் கொஞ்சம் 40% நம்ம இருக்கணுங்க.
1: கண்டிப்பா,
2: அப்படி அனுபவம் இல்லாத எந்த தொழிலுமே யாரு செஞ்சாலுமேங்க, இப்ப ஒரு தொழில நான் ஆரம்பிக்கிறேன், அதுல கொஞ்சம் அனுபவம் இல்லாத நான் பிறரை நம்பி நான் ஆரம்பிக்கிறேன், தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு. பிறரை நம்பி ஆரம்பிக்கும் போது நம்ம அனுபவமே இல்லாத அந்த தொழில நம்மளால நடத்த முடியாதுங்க.
1: சில சர்க்கிள்கள் வரும், அதை எதிர்கொள்றதுக்கான அனுபவம் கூட தேவைப்படும்.
2: ஆமா, பிறர் வருவாங்க இதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, முடியாதுங்க. அதனால கொஞ்சமா அதுல அனுபவம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டரா இருக்குங்க.
1: ஓகே, சோ தன்னம்பிக்கை முக்கியம், அனுபவம்ன்றது கொஞ்சம் தேவை அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. கால் பண்ணது நன்றி சார். வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அனுபவமா பேசலாம்.

0: Returning to Delhi this week, we'll see designers experimenting with their signature regional craftsmanship. The Economic Times writes, Indian fashion set to put best looking foot forward. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Nina. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to launch development projects worth over 13,000 crore rupees in Chennai, Tamil Nadu this afternoon. Pradhan Mantri Dhan Dhani Krishi Yojana completes 1 year today. Northern Railway says all train services to operate as per the normal schedule today. Navratri, 9-day-long festival to worship goddess Durga begins with religious fervour and gaiety. Saudi authorities say attack on Riyadh airport killed 12 people and wounded over 300. And in men's cricket, India to take on West Indies in third T20 International in Indore this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
2: Akashwani Puducherry Vanilam FM Rainbow Puduvai 102.8.
3: FM Rainbow 102.8. Isaiyodu endrum neengal.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டு அந்த நிகழ்ச்சி இனிய நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அல்லது அனுபவமா? பேச வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
5: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் காலை வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
5: கலையரசு நல்லாப்பாளையம்.
2: வணக்கம் கலையரசு சார், சொல்லுங்க, தன்னம்பிக்கையா இல்ல அனுபவமா நீங்க என்ன சொல்ல போறீங்க?
5: நாம் ஒவ்வொருவர் வாழ்வில நம்மை முன்னெடுத்து செல்லும் இருவழி பாதைங்கிறது அனுபவம், தன்னம்பிக்கை. வாழ்க்கையிலே ஒன்று இருந்தால் இன்னொன்றை பெற முடியாததுங்கிறது நாம கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட பாடங்கள். துணிச்சலோடு தன்னம்பிக்கையோடு பயணிக்கிற எவர் ஒருவரோ அனுபவங்களை கற்றுக்கொள்வார்கள்.
2: சூப்பர், கண்டிப்பா கண்டிப்பா.
5: அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்கிற போது அவங்களோட வாழ்வியல் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எது சரி எது தவறுங்கிற பகுத்தறிவுங்கிறது தானா வந்து சேர்ந்துடும். அப்படி வந்து சேர்ந்து சொல்லணும்னா மிக சிறப்பான ஒரு வாழ்வியல் பயணத்தை அவங்க கொண்டு போயிடுவாங்க. இளமை காலம் தொடக்க முதன்மை வந்து நம்ம நிறைய படிப்பினைகளை படிக்கிறோம்,
2: நிச்சயமா
5: நிறைய இடங்களை பார்க்கிறோம், நிறைய பேர்கிட்ட பழகிறோம், நிறைய பேர்கிட்ட பேசுறோம். யார் அப்படி அவங்களுடைய சிந்தனைகள் என்ன, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய முரண்பாடுகள் என்ன, அவங்களுடைய பொய்யுரை என்ன, அப்படிங்கறத கொடுக்கறதே இந்த அனுபவம் தான். அந்த நேரத்துல தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம மனசு தோண்டு விழுறது, தோல்வி மனப்பான்மையோட இருக்கிறது, அச்சத்தோட இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து இடல் பல வண்ணம் போராட்ட குணங்கள் நம்ம கிட்ட வந்து
2: சொன்னீங்கன்னா
5: நாம ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன வெற்றிகளை தக்க வச்சுக்க முடியும். வாய்ப்புகளை உருவாக்கணும், வாய்ப்புகளை தக்க வைக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும் சொன்னா நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இருக்கணும். அதே நேரத்துல அனுபவம்னு சொல்றேன், ஒரு சிலர் வந்து தமிழக கோணத்துல சில அறிவுரைகளை ஆலோசனைகளை கொடுப்பாங்க, அது கவனத்துல எடுத்துக்கிட்டுக்காம நம்ம நாம இது சரியான அறிவுரையா சரிய தவறான ஆலோசனையா அப்படிங்கறத கணக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அறிவு சொல்ற நம்ம மூளை சொல்ற அந்த சிந்தனையை வழி நடத்தி கொண்டு போனோம்னா மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கு. அதோட கூட கடந்த சில காலங்களாக சில நாட்களாக மிக சிறப்பான தலைப்புகளை எங்களுக்கு காலை நேரத்துல கொண்டு வந்து கொடுக்கிற எங்களுடைய நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளருக்கும் தலை தாழ்ந்த வந்தனம்.
2: நன்றி நன்றி சார், நிறைய கருத்துக்களை ஷேர்
5: பண்ணீங்க. நான் சொல்லல, அற்புதமான தலைப்பு அப்படிங்கிறதுக்காக
2: வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையை அனுப்புமா பேசலாம்.

0: சோ இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம் ப்ரோ, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: வணக்கம் சந்திரசேகர் ப்ரோ, நலம், நீங்கள் நலமா?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி.
0: சோ நலம், சுகம், சூப்பர். வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கை அனுபவம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சந்திரசேகர்?
1: என்ன பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில அதிகமாக நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் இல்லையா? நல்லதா சொல்றாங்க, அனுபவமா தன்னம்பிக்கைனா முதல்ல அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலோங்கி இருக்கும் பொழுது வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும்
0: அப்படின்ட்டு.
1: அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும். படித்தளமா இருக்கிறது மனுஷனுக்கு தன்னம்பிக்கை தானே. அதாவது என்னால் முடியும் அப்படிங்கறது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது தலைகணம். தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தலைகணத்தை எப்பொழுதுமே கொடுத்தது இல்லை. அதனால்தான் வாழ்க்கையில வெற்றி பெற்ற வரலாறுகளை எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தன்னம்பிக்கையாக இருக்கும். மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணதா இருக்கட்டும், நிலவுல கால் பதித்ததாக இருக்கட்டும், இதுல புதிய சாதனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணவங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதற்கு அடித்தளமாக இருந்து இருந்திருக்கு தன்னம்பிக்கை தானே. நம்மளால முடியும்னு பாசிட்டிவாக நினைப்போம், நம்ம ஃபுல் எஃபோர்ட் போடுவோம், நிச்சயம் நமக்குன்னு ஒரு தனி பாதை அமைப்போம். அந்த தனி பாதை நமது பாதையாக அமைவதற்கு தன்னம்பிக்கை தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்.
0: நன்றி, நன்றி உங்களுடைய கருத்துக்கள், நன்றி சந்திரசேகர். வாழ்க்கையில அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அனுபவமா பேசலாம் இனி நேரம் நிகழ்ச்சியில்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்ட சிகந்த நிமிஷம் இனிய நேரம் நேரம் 8:40 17 ஸோ நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கும் அழைப்பாளர் ஹலோ வணக்கம் யார் இங்க இருந்து
1: வணக்கம் சண்டை நாயகன் வெற்றி சாருக்கு காலை வணக்கம் கடலூர்ல இருந்து வெளில பேசுறேன் நல்லா இருக்கீங்களா
0: வணக்கம் வெண்ணிலா மேடம் நலம் சோ சண்டே நாயகன் சண்டே
1: வந்தாச்சு
0: ஓகே ஓகே சோ வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கை அனுபவமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க
1: சார் தன்னம்பிக்கைன்றது தமக்குள்ளே இருந்து உருவாக்குறது அனுபவம் என்றது என்னது நமக்கு மத்தவங்க பாடம் சொல்லி தருவாங்க பாருங்க அந்த பாடம் தான் நமக்கு புரியுதுங்களா சார் அதனால நமக்கு ரெண்டுமே தேவை இது இல்லைனாலும் அது இல்லை ஒன்னு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்களே வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட இருந்திருப்பீங்க அனுபவப்பட்டுதான் அந்த வேலைக்கு வரும்போது எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில புரியுதுங்களா சார் ஒன்னு ஒண்ணு இல்லாத இருக்க முடியாது இப்ப ஒரு தையல் தைக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்க வந்து தன்னம்பிக்கை இருக்கும் அவங்க தையல் அனுபவம் இருந்தாதான் அந்த துணியை தச்சிருக்கு அவங்க முன்னு அடுத்தது வர முடியும் சார் ஒரு பக்கம் பொருளையும் ஒரு பக்கம் கல்லையும் தான் வச்சு நம்ம எடை பார்ப்போம் அது மாதிரி தான் தன்னம்பிக்கை ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிறது பொருள் தன்னம்பிக்கை அந்த அனுபவம் என்றது அவங்க குடுக்கற கல் அந்த ரெண்டுத்தையும் போட்டாதான் சரியான ஒரு எடையை நம்ம பார்க்க முடியும்
0: சூப்பரா ஒரு உதாரணத்தோட சொல்லிட்டீங்க
1: அதுதான் சார் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில வந்து ரெண்டுமே வேணும் சார் தன்னம்பிக்கையும் வேணும் அனுபவ பாடமும் நமக்கு ரெண்டுமே வேணும் சார் என்னோட கருத்து அதுதான்
0: வாழ்க்கையில அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கை அனுபவமா பேசலாம்

0: நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் வந்திருக்காங்க. வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கை அனுபவமா பேச. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், லாஸ்பெட்ல இருந்து சுகந்தி சார்.
0: வணக்கம் சுகந்தி மேடம், சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க, தன்னம்பிக்கையா இல்ல அனுபவமா?
1: ரெண்டுமே தேவை சார்,
0: ரெண்டுமே தேவை, எதையுமே பிரிச்சு பார்க்க முடியாது.
1: கண்டிப்பா தன்னம்பிக்கைன்றது நமக்குள்ள இருக்கிறது, அனுபவம்ன்றது மத்தவங்களால நமக்கு கிடைக்கிறது.
0: ஓகே,
1: சோ தன்னம்பிக்கைன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால முடியும், நம்மளால முடியும், என்னால முடியும்ன்றது தன்னம்பிக்கை. என்னால மட்டும்தான் முடியும்ன்றது தலக்கணும்.
0: ஓகே,
1: அதனால தன்னம்பிக்கை எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி அனுபவமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அனுபவம்ன்றது
0: இப்ப எல்லா கலருமே வந்து இதை சொல்றாங்க, தன்னம்பிக்கை முக்கியம், அனுபவம் முக்கியம் அப்படின்ட்டு. சோ தன்னம்பிக்கை இருந்தாதான் அனுபவம் வளரும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அனுபவம் இருந்தாதான் அந்த தன்னம்பிக்கையே உருவாகும் நினைக்கிறீங்களா?
1: இல்ல, அனுபவம் இருந்தாதான் தன்னம்பிக்கையே அதிகமாகும். என்னன்னா உன்னால முடியாது,
0: அதாவது தன்னம்பிக்கையா ஃபர்ஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு, ஆனா அந்த அனுபவம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு.
1: கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும், ஆனா அது தேடுறதுக்கான வழி நமக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல நம்ம அதை பத்தி பெருசா யோசிக்காம இருப்போம். ஆனா உன்னால முடியாது, நீ எல்லாம் வளரவே மாட்ட, இதெல்லாம் உனக்கு சரியே வராது அப்படின்னு நம்மள பார்த்து சொல்லும் போதுதான், ஏன் நம்மளால முடியாது, நம்மளால முடியும் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற ஒரு ஃபயர் வெளில வரும். அப்போதான் நம்மளால வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியும். தன்னம்பிக்கையும் முக்கியம், அனுபவமும்.

0: தான் முக்கியம். அனுபவம்ன்றது ரொம்ப பெரிய பாடம். அது அது கடந்து போக போக தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் நமக்கு.
1: தன்னம்பிக்கையும் வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த கூடவே. வாழ்க்கையில அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அனுபவமா பேசலாம்.
2: ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
3: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
5: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி இனிய நேரம் நிகழ்ச்சியில வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
6: ஹலோ மாடகாஜகத்திலிருந்து பிச்சுமதி பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, தன்னம்பிக்கையா அனுபவமா வாழ்க்கையில எது அதிகம் தேவை கை கொடுக்கும் நினைக்கிறீங்க?
6: ரெண்டுமே தான் தேவை. இருந்தாலும் ஒரு கருத்து சொல்றேன் கேட்டுங்க சார்.
1: ரெண்டுமே தான் தேவை, இருந்தாலும் நான் கருத்து சொல்றேன் கேட்டுங்க. சொல்லுங்க. சூப்பர்.
6: இந்த இயற்கைக்கு எத்தனையோ பேர் உண்டு, அது சொந்த பேர் என்ன சார்?
1: என்ன கேக்குறீங்களா, சொந்த பேர் என்னன்னு? இயற்கையே ஒரு நல்ல பேர் தான், வேற என்ன பேர் நான் குடுக்கறது?
6: இயற்கைக்கு ஒரு சொந்த பேர் இருக்கு சார். ஏழூர். ஏழூர்னா என்ன அர்த்தம்னா, எழுத்து கொண்டுதான் அத்தனை நாட்டையும் நம்ம புதுவிக்கிறோம். எழுத்து கொண்டுதான் எல்லா நாட்டையும் சொல்றோம். ஜப்பான், இந்தியா, பாண்டிச்சேரி, கடலூர், இப்படியா? அதனால இதுக்கு உண்மையான பேரு இயற்கைக்கு வந்து எழுளூர். எழுத்து கடைசியில முடிய பத்தி எழுத்து கொண்டுதான் உலகத்தையும் படைக்கிறோம், எல்லாத்தையும் கொண்டாடுறோம். அதனால இயற்கைக்கு சொந்த பேர் அதான் சார்.
1: ஓகே, இப்ப நம்ம தலைமைக்கு வரலாம். வாழ்க்கையில அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கை அனுபவம், அதை பத்தி நீங்க உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாமே.
6: உடல் இல்லாத உயிர் இருக்க முடியாது, உயிர் இல்லாத உடல் இருக்க முடியாது. இரண்டும் இருந்தாதான் ஒண்ண செய்ய முடியும். புரியுதா?
1: ஓகே, புரியுது.
6: அப்ப உருவம் இல்லாத அருவம் இருக்காது, அருவம் இல்லாத உருவம் இருக்காது. அறிவு உருவம் தான் சிறந்தது. புரியுதா?
1: ஓகே ஓகே சார், புரியுது. சோ தன்னம்பிக்கையும் முக்கியம், அனுபவம் முக்கியம் சொல்ல வரீங்க. நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி சார். சோ நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். போன் எனக்கு டயல் பண்ணுங்க 2271760220770 என்ற எங்களுக்கு. இனி நேரம் நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், வாழ்க்கையில அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கை அனுபவமா பேசலாம்.
7: Tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata t

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல நீங்க கேட்ட ரெஸ்ட் வந்து இனி நேரம் நிகழ்ச்சி நிறைவாக வரும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் சார், பாண்டியன் ஜெயா பேசுறேன் சார்.
1: வணக்கம் ஜெயா மேடம், சொல்லுங்க. சோ, வாழ்க்கையில அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கை அனுபவமா? நிகழ்ச்சி நிறைவான அழைப்பாளர் சொல்லுங்க.
2: தன்னம்பிக்கை தான் சார், நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தன்னம்பிக்கை என்ன, அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் ஈஸியா சுலபமா. அந்த இடத்துல நம்மளுக்கு அனுபவம் தேவைப்படாது சார். அதனால தன்னம்பிக்கை என்ன, நம்ம எது வேணா செய்யலாம், இமயமலை கூட போலாம், நிலாவு கூட போலாம். அதனால தன்னம்பிக்கை என்ன, எந்த நம்ம செய்யணும் செஞ்சு முடிக்கலாம் சார்.
1: ஓகே, பட் அந்த இடத்துல அனுபவம் இருந்தா தானே அங்க போனதுக்கு அப்புறமா அதை சமாளிக்க நம்மளால முடியும். வாழ்க்கையில அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கை அனுபவம் அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ, தன்னம்பிக்கை சொல்றது என்னன்னா என்னால முடியும், அனுபவம் சொல்றது என்னன்னா எப்படி செய்ய முடியும் அப்படின்றத பத்தி தான். சோ, நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. தன்னம்பிக்கை வாழ்க்கையில அதிகம் கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அனுபவம் மனிதர்களை சரியான பாதையில வழிநடத்தி செல்லும் சொன்னாங்க. இரண்டு கருத்துக்களும் சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். சோ, ரெண்டுமே தேவை அப்படின்றது தான். ஒரு சின்ன குழந்தை நடக்க கத்துக்கும் போது அது நடக்கிற அனுபவம் இருக்காது, ஆனா எழுந்து நிற்கவும் அடி எடுத்து வைக்கவும் முயற்சி செய்யும். அந்த முயற்சியில தடுமாறும் போது அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கும். சோ, நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான் மக்களே. சோ, நம்மளுடைய புதிய முயற்சி ஆரம்பிக்கும் போது தைரியம் நமக்கு தேவை, அந்த முயற்சியில கிடைக்கிற பாடங்கள் நமக்கும் தேவை. சோ, தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குவதும் அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதும். சோ, இரண்டுமே சரியான இடத்துல பயன்படுத்த தெரிஞ்சாதான் வாழ்க்கையில பல சவால்களை சிறப்பாக சமாளிக்க முடியும் சொல்லி நிகழ்ச்சியில இருந்து நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 பாட்டெல்லாம் செம ஹிட்டு.

0: நேரம் 8:55, 2 நொடிகள்.
1: முகத்தில் அருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பெரியவர் வெளிநாட்டுல கேள்விப்பட்ட கதை இது. ஜான்சன் ஒரு ஆளு, அவன் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோட சீட்டாடிட்டு இருந்தான். அவன் தன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் சீட்டாட்டத்துல தோத்துட்டான். கையில மிச்சம் எதுவும் இல்ல. அடுத்த நாள் வரைக்கும் சாப்பிடறதுக்கு என்ன பண்றது, அதுக்கும் வழி இல்ல. இவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அங்க இருந்த இவனுடைய நண்பன் பிரவுன் அப்படிங்கிறவன் இவங்கிட்ட வந்தான். கவலைப்படாத, நாளைக்கு வரைக்கும் உனக்கு செலவுக்கு நான் பணம் தர்றேன், இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு $20 நோட்டை அவங்ககிட்ட கொடுத்தான். ஜான்சன் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப வழியில வறுமையால கஷ்டப்படுற ஒரு பொண்ணை பார்த்தான். அழுக்கு ட்ரெஸ், சரியா நடக்க கூட முடியல அந்த பொண்ணால. ஐயா, நான் இன்னைக்கு நாள் பூரா சாப்பிடல, பட்னி, நீங்க எனக்கு உதவி செய்யலன்னா ஆத்துல விழுந்து செத்து போடுவேன் அப்படின்னா. ஜான்சன் இறக்கம் உள்ளவன். அவன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டது அவளோட நிலைமைய பார்த்து. கவலைப்படாதம்மா, என்கிட்ட $20 இருக்கு, இதை நீ வச்சுக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருந்த $20 நோட்டை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டான். அவன் இந்த பணத்தை வாங்கிட்டு இவனை ரொம்ப நன்றியோட பார்த்தா. ஐயா, மனித குலத்தின் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை செத்து போச்சு, அந்த நம்பிக்கைக்கு இப்ப நீங்க உயிர் கொடுத்துட்டீங்க, உங்க கருணையை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். இவன் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. நமக்கு இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட ஆத்துல விழுந்து சாக இருந்த ஒரு பொண்ணை காப்பாத்தி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ பசி கூட தெரியல. அவன் திருப்தியா போனான். அன்னைக்கு எதுவும் சாப்பிடல, பேசாம படுத்துக்கிட்டான். மறுநாள் காலையில நிம்மதியா எழுந்திருச்சான். வாசல்ல தினசரி பேப்பர் வந்து கிடந்தது, எடுத்து பார்த்தான். முதல் பக்கத்துல ஒரு செய்தி, ஆத்துல அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே போட்டிருந்த விவரங்களை எல்லாம் படிச்சு பார்த்தான். நேத்திக்கு அவன் சந்திச்ச அதே பொண்ணுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு குழப்பமா இருந்தது. என்னாச்சு, நேத்திக்கு பணம் இல்லாததுனால தானே ஆத்துல இருந்து செத்து போறதா சொன்னா? நாம தான் உடனே $20 கொடுத்தோமே, பணம் இருந்தா அவன் என்னத்துக்காக செத்து போனா? மனித குலத்து மேல நம்பிக்கை என்ன இருக்குன்னு வேற சொன்னாலே அப்படின்னு யோசனை பண்ணா ஒன்னும் புரியல அவனுக்கு. மறுநாள் மறுபடியும் அந்த சூதாட்ட விடுதியில சீட்டாடிட்டு இருக்கான். சாப்பாட்டு நேரத்துல முத நாள் பணம் கொடுத்து உதவி செஞ்சான பிரவுன் அவன் கேட்டான். அவனை பார்த்து, ஏன்பா நேத்துக்கு எங்களை விட்டு போனதுன்னு என்ன பண்ணேன்னு கேட்டான். என்ன செஞ்சான் வீட்டுக்கு போனேன்னா, நான் கொடுத்த பணத்தை ஏதாவது செலவு பண்ணேன்னு கேட்டான். இல்லையே, ஏன்னா, நல்ல வேலை நான் கொடுத்த $20 நோட்டை நீ செலவு பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா நான் உங்ககிட்ட கொடுத்தது கள்ள நோட்டு அப்படின்னா அந்த நண்பன். இதுதான் அந்த பெரியவர் கேள்விப்பட்ட கதை. எதுக்கு இதை சொல்றாருன்னா, இந்த உலகம் ஊழல் மயமானது, இந்த உலகத்துல நாமளும் ஊழலுக்கு உட்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கறத விளக்கறதுக்காக தான். உயர்வான எண்ணங்கள் தான் நம்மளை காப்பாத்தும். நாம மட்டும் நல்லவனா இருந்துட்டா போதும், நாம செய்யறதெல்லாம் நன்மையா முடியும் அப்படிங்கறது இன்றைய உலகத்துல சாத்தியம் இல்ல. நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் சொன்னான், என்னைக்கும் சொந்த கால நிக்கிறது தான் சார் நமக்கு கௌரவம், சுய தொழில் செய்யணும், அரசாங்கத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறது என்னோட லட்சியம். அதனாலதான் சுயமா ஒரு தொழில் ஆரம்பிச்சேன். பாருங்க, அப்படி இருந்தும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க அப்படின்னா, என்னடா செஞ்சேன்னு அவன் மெதுவா வந்து கள்ள நோட்டு அடிச்சேன் அப்படிங்கிறான்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா? அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னு உங்கள்ட்ட கேக்குறது.

0: இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடமா பேசுங்க நடமா.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடமா சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நாட்டாமா இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: தொடர்வது எஃப்எம் ரெயின்போவில் செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்னை

0: தொடர்வது எஃப்எம் ரெயின்போவில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்னை ஜெகதம்பாவின் ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டுவரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விழா தேசிய ஒற்றுமை உணர்வையும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான உறுதியை வலுப்படுத்தும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளார். இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணின் பிறந்த நாள் முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஜெயபிரகாஷ் நாராயண் நல்லாட்சி மற்றும் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் பாடுபட்டவர் என்று சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கூறினார். புதுச்சேரி சேதராப்பட்டு இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் மின் நுகர்வோர் குறைந்த மின்னழுத்தம், மின் பட்டியல், மின் மானிகள் குறைபாடு உள்ளிட்ட குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வகையில் குறைதீர்ப்பு முகாம் நாளை காலை 10:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெறவுள்ளது. கூடப்பாக்கம், மந்தவளைத்திடல், லட்சுமி திருமண மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் முகாம்கள் நடைபெறவுள்ளதாகவும் புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் இயற்கையின் ஒருங்கிணைந்த அங்கம் என்பதால் இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்தவொரு தீங்கும் மனித குலத்திற்கு எதிரான செயலாகும் என்று புகழ்பெற்ற வனவிலங்கு புகைப்பட கலைஞர் ஆசிஸ் மாஹே கூறியுள்ளார். அவர் நேற்று மாஹேயில் உள்ள மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் இயற்கை, வனவிலங்கு மற்றும் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:00 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களுக்கு ஒரு அழகான வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 9:03 இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். இணையம் மூலயமா உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்க சென்ட் பண்ணுங்க. அப்படின்னீங்கன்னா இந்த 1 hour ஃபுல்லா உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், கூடவே உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயர், இதெல்லாம் டைப் பண்ணி நீங்க சென்ட் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505 அப்படின்ற நம்பருக்கு சீக்கிரமா சென்ட் பண்ணி கொடுங்க. நானும் பிளே பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப ஒரு சூப்பரான சாங் வருது, பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து. இதை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க யார், எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்களா, காரைக்கால் இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவருக்காக இந்த பாடல் வருது. நீங்களும் சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க, உங்களுடைய பாடலும் இடம்பெறும். மீண்டும் உங்களுக்காக நம்பர் சொல்றேன், 7598510505. இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 9:21 நொடிகள். இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். நமக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும், அந்த மாதிரியான பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்கலாம். இணைய வழி நேர் விருப்பம் கேட்டு மறிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:15:29. இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505.

ஐயப்பா படத்துல இருந்து சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்ற சாங் கேட்டிருக்காங்க. சுமதி திருவள்ளூர் லேந்து அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில நீங்களும் சென்ட் பண்ணிட்டே இருங்க, உங்களுடைய விருப்ப பாடல்களும் கண்டிப்பா இடம்பெறும்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம். வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் அவங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: விருப்பம் கேட்டு மறைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:30 நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான சாங் வருது. என்ன படத்துல இருந்து அப்படின்னு பாயும் புலி படத்துல இருந்தான். இந்த பாடலை விரும்பி கேட்டு நேயர் தேனி மாவட்டம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்களுடைய பாடலை கேக்குற மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505.

நேயர்வர்வம் கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:34 நம்ம நிகழ்ச்சியில திருடா திருடா படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அப்படின்றவங்க தான். அவங்களுடைய விருப்ப பாடல் வருது. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505.

இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். அங்காடி திருப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான சாங் இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயரா, ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பாடலை கேட்டலாம். இதே பாடலை செஞ்சி சிங்கவரம், கலைவாணி, கரிஷ்மா அவங்களும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய 7 5 9 8 5 1 0 5 0 5.

0: பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு HIV பரவ முக்கிய வழி. பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்திடுங்கள். ஆணுறை தேவையற்ற கர்ப்பத்தை தடுக்கும். பால்வினை நோய் மற்றும் HIV வராமல் தடுக்கும். பாதுகாப்பான உடலுறவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
1: அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

விருப்பம் கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:49 நொடி கண்ணம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான சாங் வருது. காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் மகராஜ், கிரண், லக்ஷ்மி தேவி, மீனாட்சி இவங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்கலாம்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி

0: அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 9:55 நிமிடம். ஆறு நொடிகள் கேட்டுக்கொண்டிருப்பது இணைய வழி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் பாடல் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே நம்மளால வந்து பிளே பண்ண முடிஞ்சது. நிறைய பேருக்கு பிளே பண்ணவே முடியல, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். தெற்கிருப்பு மணிகண்டன், பன்ருட்டி ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்தன், லூயிஸ், செல்வராஜ், பர்வீன், திருவண்ணாமலை, சந்திரமோகன், கடலூர், சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரம், பொம்மிநாயக்கன்பட்டி, செல்வம், ராமுலு, தர்ணிகா, ராம்பாக்கம், ராமகிருஷ்ணன் பழனி, குப்பநத்தம், ராமு, இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வழங்க முடியல. இருந்தாலும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா இதே போல ஒரு நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறும். நம்ம நிகழ்ச்சியில நிறைவா ஒரு பாடல் வருது, அந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமு, குப்பநத்தம், கோகிலா, பிரசன்னா, காஞ்சிபுரம், ஹேமப்ரியா, பெங்களூர், அவங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம். அனேகன் படத்திலிருந்து.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் சுமார் 4,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வேறு பல முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் சில உள்கட்டமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வைக்கிறார். பின்னர் கருப்பருவம் முதல் முதுமை வரை உள்ள மனித மூளை செல் வளர்ச்சியை முப்பரிமாண வரைபடங்களாக உருவாக்கும் உலகளாவிய ஒரு முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தி வரும் IIT மெட்ராஸில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக உள்ளது.

உருவாக்கும் உலகளாவிய ஒரு முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தி வரும் IIT மெட்ராஸில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் நாளை சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின்போது இருதரப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு ராணுவ தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மூலம் டிஜிட்டல் கரன்சி பெறும் வகையில் சிறப்பு முகாம் அந்தந்த ரேஷன் கடைகளில் வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று புதுச்சேரி குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணிவிடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள். இன்றைக்கு நம்மளுடைய கெட் செட் கோ கேம் ஷோல சோ என்ன மாதிரியான கேம் ஷோ இருக்க போகுது அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீடைல் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் இன்றைக்கு கெட் செட் கோ கேம் ஷோவில் உங்களுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதற்கான ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டேட் யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8 அண்ட் தென் ஃபோன் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவில். நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் லாக் மியூசியம் அதாவது பூட்டு அருங்காட்சியகம் எந்த நகரத்தில் அமைக்கப்படுகிறது? ஸோ இதற்கான 4 ஆப்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ லக்னோ, ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் சி அலிகார், ஆப்ஷன் டி வாரணாசி. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாவின் முதல் லாக் மியூசியம் எந்த நகரத்தில் அமைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ லக்னோ, ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் சி அலிகார், ஆப்ஷன் டி வாரணாசி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டு கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:10. ஆயாச்சு. ஸோ கெட் செட் கோ கேம் ஷோல பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் லாக் மியூசியம் எந்த நகரத்தில் அமைக்கப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி. ஸோ நல்ல ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஆப்ஷன் ஏ லக்னோ, ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் சி அடிகார், ஆப்ஷன் டி வாரணாசி. ஸோ இதற்கான ஆன்சர் சொல்ல காலர், ஃபர்ஸ்ட் காலர் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்கிருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிலையத்துல?
0: வணக்கம் கலைவாணி மேடம், நலம். நீங்கள் நலமா?

0: மாநிலத்துல அலிகார் நகர்ல அமைக்கப்பட உள்ளது சார்.
1: சூப்பர் சூப்பர். வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு
0: கூட்டு நகரம் சொல்லுவாங்க சார். இத
1: பூட்டுகளின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். சோ கால் பண்ணது நன்றி. சரியான விடை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக இந்தியாவின் முதல் பூட்டு அருங்காட்சியகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலிகார் நகரத்துல தான் அமைக்கப்பட்டு வருது. பூட்டு தொழிலுக்கு உலக அளவில் புகழ்பெற்ற அலிகார் நகரம் தாள நகரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது பூட்டுகளின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் அதனுடைய அர்த்தம். இந்த நகரின் பாரம்பரிய பூட்டு தயாரிப்பு வரலாற்று பாதுகாக்கும் வகையில் வேதகாலம் முதல் தற்கால டிஜிட்டல் பூட்டுகள் வரையிலான பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உத்தரப்பிரதேச அரசால் 37 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு வருது அப்படின்றது உங்களுக்கான கூடுதல் தகவல். அடுத்த கேள்வி ரெடியா இருக்கு, ஸோ நீங்களும் ரெடியா இருங்க. கேட்ஸ் அட் கோ கேம் ஷோல உங்களுக்கான அடுத்த கேள்வி. சிறைபிடித்து வளர்க்கப்பட்ட கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் பறவைகள் முதல் முறையாக காட்டுப்பகுதிக்கு விடப்பட்ட இடம் எது? ஸோ இது ஒரு நிகழ்வு. ஸோ இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ கிர் தேசிய பூங்கா, ஆப்ஷன் பி பாலைவன தேசிய பூங்கா ஜெய்சல்மர், ஆப்ஷன் சி குனோ தேசிய பூங்கா, ஆப்ஷன் டி ரந்தம்போர். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எனக்கு டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, சிறைபிடித்து வளர்க்கப்பட்ட கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் பறவைகள் முதல் முறையாக காட்டுப்பகுதிக்கு விடப்பட்ட இடம் எது? இதுதான் கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ஏ கிர் தேசிய பூங்கா, ஆப்ஷன் பி பாலைவன தேசிய பூங்கா ஜெய்சல்மர், ஆப்ஷன் சி குனோ தேசிய பூங்கா, ஆப்ஷன் டி ரந்தம்போர்.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்கள் கேட்டு அந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, சிறைபிடித்து வளர்க்கப்பட்ட கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் பறவைகள் முதல் முறையாக காட்டுப்பகுதிக்கு விடப்பட்ட இடம் எது? ஸோ இந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சு அப்படின்றது தான் கேள்வி. 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ கிரு தேசிய பூங்கா, ஆப்ஷன் பி பாலைவன தேசிய

0: அந்த பாலைவன தேசிய பூங்கால தான் இது கண்டறியப்பட்டது அப்படின்னு இப்போ கேள்விப்பட்ட ஒரு தகவலாக இருந்தது. அதனால டக்குன்னு
1: சமீபத்தில் கேள்விப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நான் ஆன்சர் அதுதான் அப்படின்றத லாக் பண்றேன் அப்படின்னீங்க. எஸ் ஆப்ஷன் பி பாலைவன தேசிய பூங்கா ஜெய் ஷல்மர் அப்படின்னு சரியான விடை. கால் பண்ணதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் சார். பை பை.
1: எஸ் பரிசோதனை முறையில வளர்க்கப்பட்ட இரண்டு ஆண் கிரேட் இந்தியன் பஸ்டர்ஸ், அதாவது நெருப்பு கோழி போன்ற ஒரு பெரிய இந்திய புல்வெளி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பறவையை முதல் முறையாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் உள்ள டெசர்ட் நேஷனல் பார்க் சாம் பகுதியில் காட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அக்டோபர் 4, 2026 அன்று தான் இந்த நிகழ்வு இந்தியாவின் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் புவேந்திர யாதவ் முன்னிலையில் நடைபெற்றது. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எதனால் நடைபெற்றது அப்படின்னா, மிக வேகமாக அழிந்து வரும் இந்த பறவை இனத்தை காப்பதற்காக கடந்த ஒரு தசாப்தமாக மேற்கொள்ளப்படுற ஒரு பாதுகாப்பு முறை தான் இந்த திட்டத்தின் கீழே மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கான கூடுதல் தகவல்.

நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஜூஸ் விண்கலம் எதை ஆய்வு செய்ய பயன்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ செவ்வாய், ஆப்ஷன் பி சனி, ஆப்ஷன் சி வியாழன் மற்றும் அதன் பனிக்கட்டி நிலவுகள், ஆப்ஷன் டி வீனஸ். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760220770 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, ஜூஸ் விண்கலம் எதை ஆய்வு செய்ய பயன்படுகிறது அப்படின்றதா? ஆப்ஷன் ஏ செவ்வாய், ஆப்ஷன் பி சனி, ஆப்ஷன் சி வியாழன் மற்றும் அதன் பனிக்கட்டி நிலவுகள், ஆப்ஷன் டி வீனஸ்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு அந்த நிமிஷம் கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:26:12 ஆயாச்சு. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி, ஜூஸ் விண்கலம் எதை ஆய்வு செய்ய பயன்படுகிறது அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் ஏ செவ்வாய், ஆப்ஷன் பி சனி, ஆப்ஷன் சி வியாழன் மற்றும் அதன் பனிக்கட்டி நிலவுகள், ஆப்ஷன் டி வீனஸ். ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தேன். இப்போ லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் எங்கிருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் வணக்கம் சார், ராஜகோபால் வில்லியனூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம் ராஜகோபால் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வியாழன் மற்றும் அதன் பனிக்கட்டி நிலவுகள் சார்.
0: வியாழன் மற்றும் அதன் பனிக்கட்டி நிலவுகள், சோ இதுதான் சரியான விடைன்றது எப்படி நீங்க கெஸ் பண்ணீங்களா இல்ல ஆன்சர் ஆல்ரெடி தெரியுமா?
1: இல்ல இல்ல, அப்படி இல்ல, நீங்க சொல்லும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ண ரிப்போர்ட் எப்படி இருக்கு? அனலைஸ் ரிப்போர்ட் தான் இது.
0: அனலைஸ், ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக அந்த ஜூஸ் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஜூபிட்டர் ஐஸ் மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது தான். ஸோ அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஜூஸ். சரியான விடை தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் சார். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார்,
0: நன்றி நன்றி. ஸோ நான் ட்ரை பண்ணேன், கெஸ் பண்ணி ட்ரை பண்ணேன், சரியான விடை தான் சொல்லியிருக்காரு ராஜகோபால் சார். வெளியினூர்லேருந்து கால் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியினுடைய ஜூஸ் அதாவது ஜூபிட்டர் ஐஸ் மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் அதன் பனிக்கட்டி நிலவுகளை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டிருக்கு. குறிப்பாக சோலார் சிஸ்டத்தின் மிகப்பெரிய மூனான கனிமீடுவை ஆய்வு செய்வது இதனுடைய முக்கிய இலக்காக பார்க்கப்படுது. 2026 செப்டம்பர் 22 ஸ்பேஸ் கிராஃப்ட் தனது தேர்ட் எர்த் கிராவிட்டி அசிஸ்டட்குள்ளே நுழைய முடிஞ்சிருக்கு. ஸோ வியாழன் கோளின் சுற்றுவட்ட பாதையை அடையும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இதே நேரத்தில் 2034 கனிமிடு நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள்ளேயும் நுழையும் ஒரு திட்டமும் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, அக்டோபர் 5, 2026 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த சிறுத்தை எண்ணிக்கை எவ்வளவாக உயர்ந்துள்ளது அப்படின்றது தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ 40, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 60, ஆப்ஷன் டி 75. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லைனா மொபைல் ஃபோன்ல இருந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, அக்டோபர் 5, 2026 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த சிறுத்தை எண்ணிக்கை எவ்வளவாக உயர்ந்துள்ளது? ஆப்ஷன் ஏ 40, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 60.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி எஃப்எம் பிரைன்போ புதுவை 102.8
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுறதுக்கு வந்து ஷி கெட்ஸ் எட் கோ கேம் ஷோ. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்மளோட நிகழ்ச்சியில் கேட்டுட்டுருக்கோம். ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, அக்டோபர் 5, 2026 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த சிறுத்தை எண்ணிக்கை எவ்வளவாக உயர்ந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டேன். ஸோ 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஆப்ஷன் ஏ 40, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 60, ஆப்ஷன் டி 75. ஸோ இதற்கான ஆன்சர் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு காலை லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யாருங்க இருந்தால் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார், நான் ஆஜயபுரத்துல இருந்து பலராமன் பேசுறேன் சார்.
0: வணக்கம் பலராமன் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் சார்.
0: சோ சரியான விடை என்ன?
1: 2026 இதுபடி 60 சிறுத்தைகள் உற்பத்தி ஆகி சார்.
0: அதாவது அக்டோபர் 5, 2026 படி 60 சிறுத்தைகள் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேசிய பூங்காவில் இந்தியாவில் பிறந்த KJP21 என்ற பெண் சிறுத்தைக்கு பார்த்தீங்கன்னா 5 குட்டிகளை ஈன்றதை தொடர்ந்து அக்டோபர் 5, 2026 அன்றைய நிலவரப்படி இந்தியாவின் மொத்த சிறுத்தை எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. இதில் 41 சிறுத்தைகள் குட்டிகளை சேர்த்து இந்தியாவில் பிறந்ததாகவும், 2022 நமீபியாவிலிருந்து 8 சிறுத்தைகளும், 2023 சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து 12 சிறுத்தைகளும் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2026 போஸ்ட்வானாவிலிருந்து 9 சிறுத்தைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கான கூடுதல் தகவல்.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இ சஞ்சீவனி எத்தனை தொலை மருத்துவ ஆலோசனைகளை கடந்திருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ 10 கோடி, ஆப்ஷன் பி 25 கோடி, ஆப்ஷன் சி 50 கோடி, ஆப்ஷன் டி 100 கோடி. மீண்டும் கேள்வி உங்களுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760, 2271770 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இ சஞ்சீவனி எத்தனை தொலை மருத்துவ ஆலோசனைகளை கடந்துள்ளது? ஆப்ஷன் ஏ 10 கோடி, ஆப்ஷன் பி 25 கோடி, ஆப்ஷன் சி 50 கோடி, ஆப்ஷன் டி 100 கோடி.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:42 நொடிகள் ஆயிடுச்சு. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி, இ சஞ்சீவாணி எத்தனை தொலை மருத்துவ ஆலோசனைகளை கடந்துள்ளது? ஸோ இதுதான் நான் கேட்டிருந்த கேள்வி. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி 50 கோடி. ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் சரியான விடையும் கூட. எஸ், இ சஞ்சீவாணி பார்த்தீங்கன்னா 50 கோடி, அதாவது 500 மில்லியன் தொலை மருத்துவ ஆலோசனைகளை கடந்து வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. இது 2019 மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் மூலம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முழுவதும் உள்ள 1.42 லட்சத்திற்கு அதிகமான ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் மையங்கள், 19,473 மருத்துவ மையங்கள் மற்றும் 901 ஆன்லைன் ஓபிடிகள் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கான கூடுதல் தகவல். அடுத்த கேள்வி ரெடியாக இருக்கு, ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் ப்ளூ பாண்டை வெளியிட உள்ள நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ, ஆப்ஷன் பி நபார்ட், ஆப்ஷன் சி சாகர்மாலா ஃபைனான்ஸ் கார்பரேட் லிமிடெட், ஆப்ஷன் டி எஸ்பிஐ. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாவின் முதல் ப்ளூ பாண்டை வெளியிட உள்ள நிறுவனம்

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் போ 102.8 நீங்கள் கேட்டு வச்சு கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி, இந்தியாவின் முதல் ப்ளூ பாண்டை வெளியிட உள்ள

நிறுவனம் எது? ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் ஒருவேளை கெஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, சாகர்மாலா ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு தான் சரியான விட. இந்தியாவின் முதல் ப்ளூ பாண்டை சாகர்மாலா கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் தான் வெளியிடப்பட்டிருக்கு. ப்ளூ பாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த நிலையான உட்கட்டமைப்பு, அதாவது கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீல பொருளாதாரம் போன்ற திட்டங்களுக்கு நிதி திரட்டக்கூடிய ஒரு சிறப்பு கடன் கருவி தான் இந்த ப்ளூ பாண்ட். சாகர்மாலா ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு பத்திரங்கள் மூலம் 600 கோடி திரட்ட திட்டமிட்டிருக்கு. மேலும் சாகர்மாலா ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இந்தியாவின் முதல் கடல்சார் துறை NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்றது உங்களுக்கான கூடுதல் தகவல். நிகழ்ச்சி நிறைவான கேள்வி வருது, ஸோ நீங்களும் ரெடியா இருங்க. நிகழ்ச்சியின் நிறைவான கேள்வி, இந்தியாவின் முதல் நேஷனல் ஹவுஸ்ஹோல்டு டிராவல் சர்வேயின் படி வேலைக்கு செல்ல அதிகம் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து முறை எது? ஆப்ஷன் ஏ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஆப்ஷன் பி பைசைக்கிள், ஆப்ஷன் சி டூ வீலர் அல்லது கார்ஸ், ஆப்ஷன் டி வாக். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் டயல் பண்ணுங்கள் 2271760 2271770. ஸோ நிகழ்ச்சியின் நிறைவான கேள்வி தான் இது, இந்தியாவின் முதல் நேஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டிராவல் சர்வேயின் படி வேலைக்கு செல்ல அதிகம் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து முறை எது? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஏ, அதாவது பொது போக்குவரத்து, ஆப்ஷன் பி சைக்கிள் பைசைக்கிள், ஆப்ஷன் சி டூ வீலர் இருசக்கர வாகனம், ஆப்ஷன் டி நடந்து போகிறது வாக்கிங். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சி நிறைவான கேள்வி இதுதான்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. பாடலுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நிறைவான கேள்வி கேட்டிருந்தேன், ஸோ அதற்கான ஆன்சர் சொல்ல காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், பாண்டல ஜெயா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் ஜெயா மேடம், நலம். நீங்க நலமா?
2: நலமா இருக்கேன்
1: சார். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்தியாவின் முதல் நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டிராவல் சர்வேயின் படி வேலைக்கு செல்ல அதிக பயன்படுத்தப்படும் போக்குவரத்து முறை எது? பைக். ஆப்ஷன் சி டூ வீலர் அப்படின்றத தாராளமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எஸ், சரியான வேண்டியதான் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவான காலர் நீங்க தான். கால் பண்ணது நன்றி மேடம். நன்றி. 2025 ஜூலை முதல் 2026 ஜூன் வரை நடத்தப்பட்ட இந்தியாவின் முதல் நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டிராவல் சர்வேயின் படி 46% பேர் பார்த்தீங்கன்னா டூ வீலரும் காரும் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. அதில் டூ வீலர் மட்டும் பயன்படுத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா 42.6%. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாக்கிங், 28.3%. நடந்து போகிறவங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துகிறவங்க 15%. நிகழ்ச்சியோட நிறைவு தருந்துக்கு வந்துடும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் 7 கேள்விகள் கேட்டிருந்தோம். ஸோ கேள்விகளும் அதற்கான தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆன்சர் சொன்னேன். அண்ட் தென் முயற்சி செஞ்ச நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி நிர்வாக பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. இந்திய விடுதலை போராட்ட வீரர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு வாழ்க்கையும் தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் அவரது அர்ப்பணிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து வழிகாட்டும் என்றும் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு, சிவில் உரிமைகள் மற்றும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கான அவரது போராட்டம் இந்திய வரலாற்றில் என்றென்றும் மறக்க முடியாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா இன்று ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 100 வேளாண் மாவட்டங்களில் விவசாயத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு இதே நாளில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. மாறி வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடன் திட்டமிடப்பட்டிருந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். புதுச்சேரி தொண்டமாநத்தம் மேம்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை குரும்பாபேட் தொழிற்பேட்டை பகுதி வீட்டு வசதி வாரியம், ராகவேந்திரா நகர், சப்தகிரி அவென்யூ, ஐயங்குட்டிப்பாளையம், கோபாலன்

0: கடை ரோடு, அகத்தியர் கோட்டம், முத்துராயர் பாளையம், கல்மேடுபேட், தர்மாபுரி உள்ளிட்ட மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: நேயர்களேனும் சற்று நேரத்தில் கேட்கலாம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

நடத்தப்பட்டு வரும் தொடர் தாக்குதல்களை, குறிப்பாக நேற்று நடந்த கோரமான தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள், காயங்கள் மற்றும் சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்திய விடுதலை போராட்ட வீரர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். புதுச்சேரி சேதுராப்பட்டு இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் மின் நுகர்வோர், குறைந்த மின்னழுத்தம், மின்பட்டியல், மின்மானிகள் குறைபாடு உள்ளிட்ட குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வகையில் குறைதீர்ப்பு முகாம் நாளை காலை 10:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறும்.

செலுத்தியுள்ளனர். புதுச்சேரி சேதுராப்பட்டு இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் மின் நுகர்வோர் குறைந்த மின்னழுத்தம், மின்பட்டியல், மின்மானிகள் குறைபாடு உள்ளிட்ட குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வகையில் குறைதீர்ப்பு முகாம் நாளை காலை 10:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெறவுள்ளது. கூடப்பாக்கம், வந்தவெளி திடல், லட்சுமி திருமண மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் முகாம்கள் நடைபெறவுள்ளதாக புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1:00.

0: 8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சகோ ஆஜி வெற்றி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் மட்டும் இல்லை நீங்களும் பேச போறீங்க தோழர்களே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஸோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேசிஆர்ன்ற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: இன்றைய நிமிஷம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி தான் இன்றைய நிமிஷம் நம்ம பேச போகிறோம். நம்மள சில பேர் சொல்வோம், இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு நல்லா இருக்கணும் அப்படின்னு. இன்னும் சிலர் சொல்வோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும் யாருக்கு தெரியும், இப்போ இருக்கிற வாழ்க்கையே கொஞ்சம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு. ஸோ ரெண்டு பேரும் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆள் நல்லா சம்பாதிப்பார், ஆனால் அவருக்கு பிடிச்ச எதையுமே வாங்க மாட்டார், எங்கேயும் போக மாட்டார், பிடிச்ச நண்பர்கள் கூட வெளியே கூட போக மாட்டார். ஏன் கேட்டால் அப்படின்னா இப்போ வேணாம், எதிர்காலத்துக்கு சேமிக்கணும் அப்படின்னு சொல்வார். இன்னொருத்தர் இருப்பார், சம்பாதிக்கிறத வாழறதுக்கு தானே, குடும்பத்தோடு வெளில போவார், நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், பிடிச்ச விஷயங்களை செய்வார், பிடிச்சதை வாங்குவார். ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்காலத்துக்காக சேமிக்கிறவர் இன்றைய மகிழ்ச்சியை தவற விடுறாரா, இல்லைனா இன்றைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் எதிர்காலத்தை பற்றி போதிய அளவு யோசிக்கிறது இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றிய கேள்வி தான் இன்றைய நிகழ்ச்சியில் இருக்க போது. அதே நேரத்தில் ஒரே மாதிரியான சூழ்நிலை கிடையவே கிடையாது. ஒரு இளைஞரனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ஒரு குடும்பத் தலைவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஓய்வு பெற்ற ஒருத்தருக்கு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் ஸோ பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா? ஸோ இதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். எஸ், மீண்டும் தலைப்பு உங்களுக்காக, வாழ்க்கையில் ஆண்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா? பேசலாம், பேசுங்க தோழா நிகழ்ச்சியில். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.
2: பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு HIV பரவ முக்கிய வழி. பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்திடுங்கள். ஆணுறை தேவையற்ற கர்ப்பத்தை தடுக்கும், பால்வினை நோய் மற்றும் HIV வராமல் தடுக்கும். பாதுகாப்பான உடலுறவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
3: அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டு சுகந்தர் ஷோ பேசுங்க தோழா பேசுங்க தோழா. நேற்றுக்கு வந்திருக்கும் முதல் தோழர் யார் இங்க இருந்து? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர். சோ தலைப்பு கேட்டுங்க, வாழ்க்கையில ஆண்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா?
2: கண்டிப்பா இன்றைய மகிழ்ச்சிக்கு தான் எல்லா ஆண்களும் 90% முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுக்கறாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆண்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நாளைக்கு அப்படிங்கறது நிரந்தரம் அப்படிங்கறது கிடையாது, இப்போ இருக்கிறது அப்படிங்கறது தான் நிரந்தரம். அதனால இப்போ என்ன வேணுமோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ செய்வோம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்குன்னு ஃபுல் காசையுமே இப்போ வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. பிரதானமா இன்றைய காலத்துக்கு நம்ம மகிழ்ச்சிக்காக இருந்துக்கலாம், கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படிங்கறதும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 80,000 அல்லது 70,000 வரைக்கும் செலவு பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 20-30% சேவிங்ஸ் அப்படிங்கறது பண்ணுவாங்க. அது கூட தன்னுடைய ஆசை அப்படிங்கிற விஷயத்த தியாகம் செஞ்சுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, இஷ்டம் தான் பண்ணுவாங்க. சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். ஆனா பிரதானமா எதிர்காலத்தை அவங்க அவ்வளவா நினைச்சு மனசுக்கு யோசிக்கிறது இல்ல. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இருக்கிறது தான் உண்மை, எதிர்காலம் அப்படிங்கறது இருக்கு உண்மைதான். பட் ஏன் இன்னைக்கான சந்தோஷத்தை
1: இழக்கணும் அப்படின்றது?
2: என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் ப்ரோ. நான் பார்த்த வரைக்கும் இன்ஸ்டரியே நானும் கூட ஒரு விஷயத்த தியாகம் செஞ்சுட்டு ஒரு ஏக்கம், ஐயோ நான் அதை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நினைக்க மாட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுவேன். ஏக்கம் இல்ல அப்படின்னா சேவிங்ஸ்ல போட்டுருவேன். ஆனா ஏக்கம் இருக்கு, அது பண்ணாம நான் வந்து எதிர்காலம் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். அதே மாதிரிதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னுடைய பசங்க எல்லாருமே இன்னைக்கு பாப்போம்டா, ஃபர்ஸ்ட் காசு இருக்கா, ஒரு 20-25 வரைக்கும் நல்லா பண்ணுவோம், அஞ்சுனா கிடைக்குதா, அப்ப யோசிச்சுப்போம் என்ன செய்யறது அப்படின்ட்டு. பிரசன்ட் லைஃப் தான் அவங்க ஜாஸ்தியா யோசிக்கிறாங்களே தவிர்த்து ஃபியூச்சர் பத்தி நினைச்சு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஐயோ அதுக்கு வேணுமே இதுக்கு வேணுமே, யாரும் அப்படியெல்லாம் பொத்தி பொத்தி எல்லாம் சேமிச்சு வச்சு பண்றது அப்படிங்கறது எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பாத்தது கிடையாது.
1: ஓகே ஓகே. சோ அதனால இன்றைய மகிழ்ச்சி முக்கியம்னாலும் எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேமிச்சு வைங்க அப்படின்றதையும் சொல்றீங்க. சூப்பர், நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி. சோ நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம், தோழர்களே பேசுங்க தோழர் நிகழ்ச்சியில. இன்றைய நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்கள் வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா பேசலாம். பேசுங்க தோழர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அடுத்த தோழர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார், சிவமர் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: வணக்கம் கண்ணன் சார்.
3: இன்றைய மகிழ்ச்சி 50% அனுபவிக்கிறோம், வருங்காலத்தையும் 50% சேர்த்து வைக்கிறோம்.
1: 50-50 ஓகே.
3: ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறது பூராம இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு என்ன நிலை அப்படிங்கறது நமக்கு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய நம்மளை நம்பி இருக்கிறவங்களுடைய நிலை என்ன? நம்மளை விடுங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க நமக்கு ஏதோ ஒண்ணுனா அவங்க என்ன செய்வாங்க? இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருந்துட்டு போயிட்டு அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், அதை நாம யோசனை பண்ணணும் இல்லையா? நாம மட்டும் மகிழ்ச்சியா இருந்துட்டா இல்ல, நமக்கு இன்னைக்கு மட்டும் நல்ல குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருந்துட்டா போறாருங்க, வருங்காலம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணணும். அதுக்குதான் ஒரு அரசுல கூட பாத்தீங்கன்னா பிஎஃப் எதுக்கு பிடிக்கிறாங்க, பிற்காலத்துக்கு அவங்களுக்கு தேவையான போராட்டம்
1: பண்ணு,
3: அதுதான் காரணம். ஏன்னா பிற்காலத்துல ஓய்வு பெற்றா கூட அவங்க மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறது. அது போலதான் வாழ்க்கை. இன்னைக்கு நாம அந்த மாதிரி மகிழ்ச்சியா ஆரம்பரமா செஞ்சுட்டாலோ, இன்னைக்கு மகிழ்ச்சி தான் இருக்கணும்னு நினைச்சிருந்தா கொரோனா காலத்தை நம்ம எப்படி சமாளிச்சிருக்க முடியும்?
1: இன்னைக்கு
3: கொரோனா காலத்துல 10 நிமிஷம் இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்ட காலத்துல கூட இந்தியா மட்டும் தான் வேர்ல்டுலயே தலை நிமிந்து நின்றுச்சுங்க, மீது எல்லாமே இதாயிருச்சுங்க.
1: அதனால சொல்றேன்
3: நான்,
1: அதாவது
3: ஒரு வாகனம் வாங்கினா கூடங்க, பிற்காலத்துக்கு வேணுங்கிறத அது ஒரு சேமிப்பா கொண்டுட்டு தான் போறாங்க
1: போறாங்க.
3: ஆனா செலவுக்கு பிறந்த அளவுக்கு எல்லாமே வருமானத்துக்கு பூராமே செலவு பண்ணுவாங்க, யாருமே இல்லைங்க.

0: ஆண்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைகள் இருக்கதான் செய்யுது.
1: இல்ல பிற்கால ஒரு வீடு ஏதோ ஒரு வகையில அவங்க சேமிப்பு பண்ணிடுறாங்க. ஒரு ஏதோ ஒரு பிற்காலத்துக்கு வர மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதுல டெபாசிட் பண்றாங்க.
0: நீங்களும் பேசலாம், பேசுங்க தொழா நிகழ்ச்சியில. ஆண்கள் வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா? பேசலாம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி FM ரெயின்போ புதுவை 102.8
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8. நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி பேசுங்க.

0: நேரம் 12:16 35 ஆயிடுச்சு. இன்றைய நிமிஷம் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆண்கள் வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா? சோ பேச வந்திருக்கும் தோழர் யார் இங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. சோ எதிர்காலத்துக்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா ஆண்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது?
1: ஆண்கள் அதிகமா பண்றது பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை,
0: எதிர்காலத்துக்கு தான்,
1: எதிர்காலத்துக்கு தான். ஏன்னா அவங்க சந்தோஷம் இழந்ததா எனக்கு தெரியல. அதாவது சந்தோஷம் என்ன, அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கத்தான் சந்தோஷம்.
0: அவங்களுக்கான சந்தோஷம்
1: அவங்க ஏன் சார், தன் மனைவி குழந்தைங்க படிக்க வைக்கிறாங்க, எல்லா செலவும் பாக்குறாங்க, அதுல தான் நம்ம என் குழந்தை என்ன பார்த்து திருச்சுனா அது சந்தோஷம் தானே சார். அதுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்?
0: ஓகே ஓகே,
1: அதுக்கு அது குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு என்ன வேணும், அதுக்கு தேவை படிப்பு, அதுக்கு தான் நம்ம வசதி நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதுதான் சார், ஏன் குழந்தை சந்தோஷப்படுறதுக்கு அதுதான் நானு கஷ்டப்படுறேன். என்ன என் குழந்தையோட சந்தோஷம் தான் நான் சந்தோஷமா
0: இருக்கிறேன். எதிர்கால மகிழ்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்.
1: ஆமா சார், அதாவது தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு சந்தோஷமே இருக்கு. அதாவது ஏன் அப்பாவை நான் சந்தோஷமா பாருக்கும், அவருக்கு ஏதாவது கஷ்டப்பட்டாரு நம்ம இல்லைன்னு சொல்லல. என்ன கஷ்டம் யாருக்காக பாரு, அவருடைய பிள்ளைக்கா, ஊர்ல இருக்கிற பிள்ளைக்கு யாரும் கஷ்டப்பட்டு இல்ல. தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க தான் சொத்து வைக்கணும், படிப்பு வைக்கணும், எதிர்காலம் அது வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் அதாவது உடல் உழைப்பு தான் கொடுக்குறாங்க. மனசு சந்தோஷத்தை யாரும் கொடுத்துருது இல்ல. என்ன அந்த பிள்ளைங்க போய் வழிபட்டு வரும்போது வர இட்டு வர சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷம். சாப்பிட வச்சு பார்க்கறது அது பெரிய சந்தோஷம். அதுக்கு என்ன கத்துக்கிட்டேன் அந்த ஒரு அவங்க அந்த கவலையை மறந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அம்மா அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அடுத்த மணி நேரத்துல அந்த கவலை வராம போயிடும். நினைச்சு பாப்போம்ல, அடுத்து ஒரு மணி நேரம் இல்லன்னு சொல்லிட்டு இல்ல மயக்கத்துல இருந்துட்டோம், மயக்கத்துல தெரிஞ்சவனே எப்படி இருப்போம், டீப்புக்கு அந்த கஷ்டம் அப்படி மறந்துடும், அந்த மயக்கத்தோட கலைஞ்சா போயிடும். இல்ல இல்ல, அடுத்து நீ வேலைக்கு தான் போய் ஆகணும், எல்லா வேலையும் சம்பாதிச்சு தானே ஆகணும், அதுதான் வாழ்க்கை. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்காலத்தை நம்பிதான் பாருங்க, எத்தனை பிளாட் போடுறாங்க, எவ்வளவு அடுக்கு மாடிக்கல வீடு கட்டிட்டு இருக்காங்க, எவ்வளவு இருக்கு, நான் வளர்ந்துகிட்டே தானே இருக்குது. முன்ன மாதிரி இல்ல கே இல்ல, இப்ப கூறவோட பாக்கதான் ரொம்ப ரொம்ப ரேர். என்ன எங்களுக்கு பாத்தீங்க, உரையூற்று 12 ரோட்ல நிறைய இடத்துல பிளாட் போட்டுக்கிறாங்க. பிளாட் போட அடுத்த ஒரு வாரத்துல காலி போகுது, எல்லாம் ஃபுல்லா ஆகி போகுது. அடுத்து ஒரு மாசத்துல வீடு கட்டிட்டு இருக்கிறேன். என்ன எப்ப பார்த்தா தான் அத இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம், நாளைக்கு வந்து இருந்து போயிடும், பூகாம்பம் வந்துடும், ஏதாவது வந்துடும் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, நம்ம வாழணும், நம்ம
0: பிள்ளைங்க சந்தோஷமா அதிகமா இருக்கு.
1: என்ன பொறுத்த வரைக்கும் 99 பேரு எதிர்காலத்துல நினைச்சுதான் வாழறாங்க. ஒரே ஒரு பேர் அது சுயநலவாதின்னு தான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன்.
0: ஓகே, நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
1: நன்றி சார் உங்களுக்கு.
0: ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம், தோழர்களே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. ஆண்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா?

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம் FM ரெயின்போ புதுவை 102.8.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டு வச்சிருக்கிற நிகழ்ச்சி பேசுங்க தொடர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் தொடர். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹலோ, எம் ராஜு, நோலம்பூர்.
0: ஓகே ராஜு சார், சொல்லுங்க, எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கு ஆண்கள் முக்கியத்துவம் கொடுப்பது?
1: எதிர்காலத்துக்கு தான் சம்பாதிக்கிறோம்.
0: ஓகே,
1: ஒரு நாள் வாழ்க்கை வாழறது கிடையாது. தலைமுறை கணக்குல சம்பாதிச்சு வச்சாதான் காத்து மழை கூட ஊடு வலுவா இருந்தாதான் தாங்கலாம். கல்வி ஊடா இருக்கணும், ஊற ஊடா.

0: இருந்தா பீச்சும் ஓடி போகுது. அதால வந்து ஏழு தலைமுறை கூட அழியாத சொத்து சேர்த்து வச்சுக்கிறவங்க தான் நிறைய பேரு. ஏக்கர் கணக்குல நிலம் வச்சுக்கிறாங்க, சவரன் கணக்குல நகை வாங்கி வச்சுக்கிறாங்க.
1: ஓகே,
0: இதெல்லாம் வந்து எதிர்காலத்துக்கு தான்,
1: எதிர்காலத்தினுடைய ஒரு திட்டமிடுதலுக்காக தான் அப்படின்றீங்க.
0: ஆமா ஆமா, எதிர்காலத்துக்கு சம்பாதிச்சு வச்சாதான் நாம வயசான காலத்துல கூட உட்காந்து சாப்பிடலாம்.
1: ஓகே ஓகே ஓகே சார், நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு. நன்றி.
0: இருக்கிற நேருக்கு வழி விடுவோம், நல்லது.
1: நன்றி நன்றி. சோ பேசும் தொடர் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க, நீங்களும் பேசலாம். ஆண்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா?
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: HIV பாதிக்கப்பட்டவரிடம் பாகுபாடு காட்டுவது HIV AIDS தடுப்பு சட்டம் 2017 படி குற்றம். ஒரு வருட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடும். HIV பாதிக்கப்பட்டவர்களை பாகுபாடு காட்டாமல் நம்மில் ஒருவர் ஐயிட்டுக் கொள்வோம்.
4: அவர்களுக்கும் நம்மை போல் வாழ வசிக்க உரிமை உண்டு என்பதை உணர்வோம். HIV ஆல் பாதிப்புக்கு உள்ளானோர் ART மையத்தில் உள்ள மாநில குறை தீர்ப்பு அதிகாரியை அணுகி தீர்வு பெறலாம். வெளியிடுவோர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
5: Hey dude.
6: Hi Anthony.
5: What's up? What's happening?
6: Nothing much da.
5: So sad.
6: Kachaku kachaku kachaku kachaku naji kachaku kachaku kachaku.
7: Kaase pana gutte money money. Kaase pana gutte money money. Kaase pana gutte money money. Kaase pana gutte.

0: கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி.
1: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம் எஃப்எம் பிரைன்பா புதுவை 102.8.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

2716022717 என்ற எண்களுக்கு. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம் FM பிரைன்பா புதுவை 102.8.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேசிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்தை பற்றிய மகிழ்ச்சியா இல்லைனா இன்றைய மகிழ்ச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ நேர்களாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். FM பிரைன்போ புதுவை 102.8
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் பவர் 102.8 நீங்க கேட்டிருக்க அந்த நிகழ்ச்சி பேசுங்க தொடர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் தொடர் ஹாய் ஹலோ வணக்கம் யார் இங்க இருந்து
1: பரசுராமன் விழுப்புரம்
0: வணக்கம் சார் சொல்லுங்க ஆண்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா
1: எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சிருந்தாதான் வயசான நேரத்தில் வச்சு சாப்பிடலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அதனால எதிர்காலத்துக்கும் சேர்த்து வச்சுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்
0: ஓகே சேர்த்து வைக்கிறது நல்லது சொல்லுங்க ஆனா ஆண்கள் பொதுவாக எப்படி இருக்கிறாங்க எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறாங்களா அல்லது இன்னைக்கு மகிழ்ச்சிக்கு அப்படியே செலவு பண்ணிடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன்
1: மகிழ்ச்சிக்கு செலவு பண்ணிட்டு எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்காத லோல போடுறாங்க கஷ்டப்படுறாங்க

0: ஓகே ஓகே,
1: அதை பண்ணலாம் இருக்க கூடாதுங்க.
0: ஓகே ஓகே ஓகே சார், நன்றி சார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி.
1: நன்றி.
0: ஸோ நீங்களும் பேசலாம், நிகழ்ச்சியோடைய நிறைவு தினத்தை நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ பேசுங்க தொடர் நிகழ்ச்சிகள் ஆண்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்காலத்திற்கா அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கா பேசலாம். பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில் நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். FM ரெயின்போ புதுவை 102.8.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல

0: அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி பேசுங்கத்தோட நிகழ்ச்சியோட நேரு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சி நாம் எதை பத்தி பேசணும், ஆண்கள் வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எது, எதிர்காலத்திற்கு அல்லது இன்றைய மகிழ்ச்சிக்கு அப்படின்னு கேட்டேன். ஸோ நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க வித்தியாசம் வித்தியாசமா. ஸோ இன்றைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதிர்காலத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் கண்ணன் சார் வந்து அப்படிலாம் கிடையாது சார், 50-50 தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா, இன்றைய மகிழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எதிர்காலத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் கங்காதரன் சார் எதிர்காலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இன்றைய மகிழ்ச்சியை பற்றி நம்ம கண்டுக்க கூடாது, ஏன்னா எதிர்காலத்துக்கான முக்கியத்துவம் நம்மளுக்கு முக்கியமானவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின் போது அதுவே ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ராஜு சார் வந்து அதே தான் சொல்லியிருந்தார், எதிர்காலத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பரசுராமன் சார் பேசும்போது சொன்னார், இன்றைய மகிழ்ச்சி முக்கியத்துவம் கொடுத்துட்டு எதிர்காலத்துக்கு இழந்துறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசின அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கருத்தவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவான ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புகிறேன், நாளைக்காக உழைப்போம், இன்றைக்காகவும் கொஞ்சம் வாழ்வோம்.
1: Come on, here we go.

0: நேர்களும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காசி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். 4,90,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்.

0: வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வழிபடுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஒராண்டு நிறைவு பெறுகிறது. இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி 100 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 11 அமைச்சகங்களின் 36 மத்திய அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநில அரசின் திட்டங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் விவசாயத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தவும் பாசன வசதியை அதிகரிக்கவும் வேளாண் கடன் வசதி வழங்கவும் சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துர்கை அம்மனின் ஆசியுடன் அனைவருக்கும் வலிமை, தைரியம், ஞானம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சைலபுத்ரி அம்மனின் பாதங்களை தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அம்மனின் அருளாசியால் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த அவர் வாழ்த்தியுள்ளார். குஜராத்தில் காந்திநகர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். காந்திநகர் நகராட்சிக்கு உட்பட்ட 44 தொகுதிகளில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி 130 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2,59,000 வாக்காளர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்த 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று குஜராத்தின் துறைமுகங்கள் இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் நாட்டின் நெடுந்தூர கடலோர பகுதி உள்ள மாநிலமாக திகழ்கிறது. திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து குஜராத்தின் கடல்சார் திறனை உருவாக்கினார். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இப்பகுதிகளில் தொழில் கட்டமைப்பை அவர் மேம்படுத்தினார். குஜராத்தின் துறைமுகங்களை மின்சார தொகுப்புகளுடன் இணைத்து, சாலை வசதிகளை மேம்படுத்தி, ரயில் தடங்கள் அமைத்து, தொழில் மையங்களை உருவாக்கி அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா, ஹசிரா மற்றும் பிபாவாவ் துறைமுகங்கள் இத்திட்டத்தின் கீழ் வளர்ச்சியடைந்துள்ளன. குஜராத்தில் வெற்றிகரமாக அமல்படுத்திய இந்த திட்டம் நாடு முழுவதும் சாகர்மாலா திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2014-2015 நிதியாண்டில் 1,561 மில்லியன் டன்னாக இருந்த துறைமுகங்களின் கையாளும் திறன் தற்போது 2,817 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் கடல்சார் திட்டங்கள் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட துறைமுக விரிவாக்க திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத் மாநிலம் தற்போது சரக்கு பெட்டை

0: உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக தேசிய கப்பல் வாரிய உறுப்பினர் திரு ராகுல் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடலோர பகுதிகளை பொருளாதார மையங்களாக மாற்றி துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் உலக அளவில் கடல்சார் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
1: சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா முழு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியா ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 309 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று தெரிவித்துள்ளார். எகிப்த், கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோர்கா மாவட்டத்தில் புதி கந்தக்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. டும்னுப்ரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிசூலி வரையிலான புதி கந்தகி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்லிங், லோக்பா பகுதிகளில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கைது செய்யப்பட்ட சிஜேபி கட்சியின் அபிஜித் திப்கே, அசுதோஷ், சௌரவ்தாஸ் ஆகியோர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 தொடங்குகிறது. மார்கோவில் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி 275 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் அணி முதல் நாள் உணவு இடைவேளையில் 1 இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றாள் சாஷா. நான் ஏதோ சொந்த காரணத்துக்காக இதை செய்யப்போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏன் சாஷா என்று பாசாங்குடன் கேட்டுக்கொண்டே எழுந்து அவளிடம் சென்றாள் சோஃபியா. இப்படி சொன்னது சாஷாவின் மனத்தை துன்புறுத்திவிட்டது என்றே தாய்க்கு தோன்றியது. சோஃபியா இப்படி சொல்லியிருக்க கூடாது என்றே தாய் கருதினாள். தாய் பெருமூச்செறிந்தாள். குற்றம் கூறும் பாவத்தோடு அவளை பார்த்தாள். இந்த பிரச்சனையில் நான் எந்த சம்பந்தமும் கொள்ள தயாராயில்லை என்றாள் சாஷா. நீங்கள் இந்த பிரச்சனையை என் சொந்த விவகாரமாக கருதினால் அதை பற்றி முடிவுக்கு வருவதில் நான் கலந்து கொள்ளவே மாட்டேன். போதும் சாஷா என்று அமைதியாக சொன்னான் நிக்கலாய். தாயும் அவள் அருகே சென்று அவளது

தலைமயிரை கோதி தடவி கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த பெண் அவளது கரத்தை எட்டி பிடித்தாள். கன்றி சிவந்து போன தன் முகத்தை தாயின் முகத்துக்கு நேராக நிமிர்த்தினாள். பேசுவதற்கு வாய் வராததால் தாய் லேசாக புன்னகை செய்தாள். பெருமூச்செறிந்தாள். சாஷாவுக்கு அடுத்தாற்போலிருந்த நாற்காலியில் சோஃபியா உட்கார்ந்திருந்தாள். தன் கரத்தை சாஷாவின் தோல் மீது சுற்றி போட்டாள். நீ ஒரு விசித்திர பிறவி என்று அவளது கண்களையே பார்த்து புன்னகை செய்தவாறே சொன்னாள் சோஃபியா. நான் தான் அசட்டுத்தனமாய் நடந்து கொண்டு விட்டேன். நீங்கள் என்ன இப்படி நினைக்கிறீர்கள் என்று சோஃபியா பேச முனைந்தாள். ஆனால் அவள் பேச்சை முறித்து குறுக்கிட்டு பேசினான் நிக்கலாய். முடியும் என்று தோன்றினால் நாம் நிச்சயம் அவர்கள் தப்பியோடுவதற்கு வழி செய்ய வேண்டியதுதான். சந்தேகமே வேண்டாம் என்றான் அவன். ஆனால் நாம் முதன்முதலாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறையில் உள்ள நமது தோழர்கள் இதை விரும்புவார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? சாஷா தன் தலையை தொங்க விட்டாள். சோஃபியா ஒரு சிகரெட்டை பற்றி வைத்தாள். தனது சகோதரனை லேசாக பார்த்து கொண்டே அவள் தீக்குச்சியை ஒரு மூலையில் விட்டெறிந்தாள். அவர்கள் எப்படி இதை விரும்பாமல் இருப்பார்கள் என்று பெருமூச்செறிந்தாள் தாய். இது எப்படி சாத்தியம் என்பதைத்தான் என்னால் நம்ப முடியவில்லை. அந்த காரியத்தை வெற்றிகரமாக எப்படி நடத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாய் துடித்தாள் தாய். ஆனால் அவர்களோ வாய்ப்பேசாது மௌனமாய் இருந்தார்கள். நான் நிக்கலாய் வெசோஷிகாவை பார்க்க வேண்டும் என்றாள் சோஃபியா. அவனை எப்போது எங்கு சந்திக்க இயலும் என்பதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் என்றாள் சாஷா. அவன் என்ன செய்யப்போகிறான் என்று அறைக்குள் மேலும் கீழும் நடந்தவாறே கேட்டாள் சோஃபியா. அவனை அவர்கள் புதிய அச்சகத்திலே அச்சுக்கோப்பவனாக வைக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். அதுவரையிலும் அவன் அந்த ஷிகாரியோடு குடியிருப்பான். சாஷா தன் முகத்தை சுழித்தாள். அவள் முகத்தில் மீண்டும் அந்த அழுத்த பாவம் குடியேறியது. அவள் எரிந்து விழுந்து பேசினாள். நாளை மறுநாள் நீங்கள் பாவலை பார்க்க செல்லும்போது அவனிடம் ஒரு சீட்டு கொடுத்துவிட்டு வர வேண்டும் என்று தாயை நோக்கி கூறிக்கொண்டே நிக்கலாய் பண்ட பாத்திரங்களை விளக்கும் இடத்திற்கு போனான். சொல்கிறது புரிந்ததா? அவர்கள் விரும்புகிறார்களா என்பதை தெரியும் தெரியும் என்று அவசர அவசரமாக பதில் சொன்னாள் தாய். நான் எப்படியும் அதை கொடுத்துவிட்டு வருகிறேன். சரி, நான் போகிறேன் என்றாள் சாஷா. அவள் ஒவ்வொருவரோடும் விரைவாகவும் மௌனமாகவும் கைகுலுக்கிவிட்டு ஏதோ ஒருவிதமான அழுத்தம் திருத்தமான நடை போட்டுக் கொண்டு விரைப்பாக அங்கிருந்து வெளியே சென்றாள். அவள் போன பிறகு சோஃபியா தன் கரங்களை தாயின் தோள்களின் மீது போட்டு அவள் உட்கார்ந்திருந்த நாற்காலியை முன்னும் பின்னும் ஊஞ்சலாடினாள். இந்த மாதிரி மருமகளை உங்களுக்கு பிடிக்குமா நீலவ்னா என்று கேட்டாள் அவள். எனக்காக? நன்றாய் சொன்னாய். அவர்கள் இருவரையும் ஒரு நாளைக்காவது ஒன்றாக பார்க்கின்ற காலம் வந்தால் என்று கத்தினாள் தாய். அவளுக்கு அழுகையே வந்துவிடும் போலிருந்தது. ஆமாம், சிறு ஆனந்தம் என்றால் எல்லோருக்குமே நல்லதுதான் என்று மெதுவாக சொன்னான் நிக்கலாய். ஆனால் சிறு ஆனந்தத்தால் யாரும் திருப்தி அடைவதில்லை. ஆனால் ஆனந்தம் பெருத்துவிட்டாலும் அதன் தரமும் மலிவாக்கி விடுகிறது. சோஃபியா பியானோ வாத்தியத்தருகே சென்றாள். ஒரு சோக கீதத்தை இசைக்கத் தொடங்கினாள். மறுநாள் காலையில் ஆஸ்பத்திரியின் வெளிவாசல் அருகே சுமார் 30-40 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். தங்கள் தோழனின் சவப்பெட்டியை பெற்று தூக்கி செல்வதற்காக அவர்கள் காத்து நின்றார்கள். அவர்களை சுற்றிலும் உளவாளிகள் திரிந்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் பேசுகின்ற பேச்சையும் முக பாவங்களையும் நடவடிக்கைகளையும் அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். தெருவுக்கு அப்பால் எதிர்த்திசையில் ஒரு போலீஸ் படை இடைகளிலே ரிவால்வர்கள் சகிதம் நின்று கொண்டிருந்தது. அந்த உளவாளிகளின் துணிச்சலை கண்டும் போலீஸ்காரர்களின் ஏளனமான புன்னகையை கண்டும் ஜனங்களுக்கு ஆத்திரம் உண்டு கொண்டு வந்தது. போலீஸ்காரர்கள் எந்த நிமிஷத்திலும் தம் சக்தியை வெளியிட தயாராக துடித்துடித்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் தங்களது ஆத்திரத்தை கேலியும் கிண்டலுமாக பேசி மறைக்க முயன்றார்கள். சிலர் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை ஏறிட்டு பார்த்துக் கொண்டிருக்க விரும்பாமல் தங்கள் தலைகளை தொங்குவிட்டு தரையையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
வேறு சிலர் தங்களது உணர்ச்சிகளை அட

0: பார்க்க முடியாமல் வாய் சொல்லை தவிர எந்தவித ஆயுதமும் அற்ற மக்களை கண்டு பயந்து நடுங்கும் அதிகாரிகளை நோக்கி குத்தலாக பேசினார்கள். மக்களது காலடியிலே காற்றினால் பறந்து வந்து விழுந்த பழுத்து வதங்கிய இலைகள் பரவி கிடந்த தெருவின் சாம்பல் நிற சரளைகளின் மீது இலையுதர் காலத்தின் வெளிரிய நீலவானம் பளபளத்து ஒளிர்ந்தது. தாய் கூட்டத்தின் இடையே நின்று தன்னை சுற்றியுள்ள பரிச்சயமான முகங்களை கண்டு வருத்தத்தோடு நினைத்துக் கொண்டாள். நீங்கள் ஒன்றும் அதிகம் பேர் வரவில்லை. தொழிலாளர்களே ரொம்ப ரொம்ப குறைச்சல். கதவுகள் திறந்தன. சிவப்பு நாடாக்களால் கட்டப்பெற்ற மலர் வளையங்கள் சுற்றிய சவப்பெட்டியின் மேற்பகுதியை சில பேர் வெளியே கொண்டு வந்தார்கள். குழுமி நின்ற ஜனங்கள் உடனே தங்கள் தொப்பிகளை அகற்றி அதற்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர்கள் செய்த இந்த செய்கை ஒரு பறவை கூட்டம் திடீரென கணத்தில் சிறகை விரிக்க பறக்க தொடங்குவது போல தோன்றியது. சிவந்த முகத்தில் கருத்த பெரிய மீசை கொண்ட ஒரு நெட்டையான போலீஸ் அதிகாரி விறுவிறென்று கூட்டத்தினரை நோக்கி நடந்து வந்தான். அவனுக்கு பின்னால் ஜனங்களை பிளந்து தள்ளிக்கொண்டும் தங்களது பூட்ஸ் கால்களை ஓங்கி மிதித்துக் கொண்டும் சிப்பாய்கள் சிலர் வந்தார்கள். அந்த நாடாக்களை தூர எடு என்று கரகரத்த குரலில் உத்தரவிட்டான் அந்த அதிகாரி. ஆணும் பெண்ணும் அவனை சுற்றி நெருங்கி சூழ்ந்தார்கள். ஆத்திரத்தோடு பேசினார்கள். தங்கள் கைகளை அசைத்து வீசி ஒருவரை ஒருவர் முண்டியடித்து முன்னேறினார்கள். தாயின் கண் முன்னால் உணர்ச்சி வசப்பட்டு வெளுத்துப் போன முகங்களும் துடித்துடிக்கும் உதடுகளும் பிரகாசித்தன. ஒரு பெண்ணின் கண்ணங்களில் அவமானத்தால் ஏற்பட்ட கண்ணீர் பொங்கி வழிந்து உருண்டோடியது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி FM ரெயின்போ புதுவை 102.8
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க. சொன்னா சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
1: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னை போரூரிலிருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பின்னர் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். அப்போது மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் குறித்த விவரங்களை அதிகாரிகள் விளக்கி கூறினர். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை தமிழக ஆளுநர் திரு அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சாலை மேம்பாடு, துறைமுகங்கள் மற்றும் அறிவியலில் புதுமைகள் சார்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களையும் திறந்து வைக்கிறார். காமராஜர் துறைமுகத்தில் கூடுதல் நிலக்கரி தளத்தை தொடங்கி வைப்பதுடன் டெல்லி புறப்படும் முன் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள நமோ காட்டில் உடற்தகுதியையும் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவையும் ஊக்குவிக்கும் வகையில் 94வது ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. கரீப் கல்யாண் அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மூலம் டிஜிட்டல் கரன்சி பெறும் வகையில் சிறப்பு முகாம் அந்தந்த ரேஷன் கடைகளில் வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.

விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று புதுச்சேரி குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை குரும்பாப்பேட், வாதானூர், சேதராப்பட்டு ஆகிய மின்பாதைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நூற்றி இரண்டு புள்ளி எட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது உங்களுக்கு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சி தோக்கமாக பாடல் கேட்கலாம். யுவன் சக்கரராஜாவின் இசையில் சென்னை 628 திரைப்படத்திலிருந்து

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஓர் அருமையான வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
1: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது
1: ஆகாஷ்வாணி. ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பொது வாழ்வில் குறித்த நேரத்தை கடைபிடிப்பதிலே லேனா சரியானவர் என்று ஒரு பெயரை தமிழ்கூறு நல்லுலகத்திலே எடுத்திருக்கிறேன். அதற்கான சான்றிதழ் பெறாத குறைதான். இதற்கு நான் ஒன்றும் காப்பிரைட் வைத்துக் கொள்ளவில்லை. நான் மட்டும்தான் நேரத்தை கடைபிடிப்போன் என்று நான் சொல்ல வரவில்லை. நம்முடைய மூத்த தலைமுறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், தவத்திரு குன்றக்குடியார் அவர்கள், முத்தமிழ் காவலர் கீயாப்பி அவர்கள் போன்றவர்களெல்லாம் இந்த மல்டிநேஷனல் கம்பெனி என்று சொல்லப்படுகிற பன்னாட்டு கலாச்சாரம் வருவதற்கு முன்பாகவே நேர உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே வெள்ளைக்காரர்கள் இதை கற்றுத்தந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோருக்கும் இது சாத்தியமா? இதுதான் கேள்வி. சாத்தியம்தான் என்று சொன்னால் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது என்று சில பேர் சுலபமாக சொல்வார்கள். ஆனால் இது சாத்தியம் என்று நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு அதை விளக்க விரும்புகிறேன். நம்முடைய இலக்கு அலுவலகமாக இருந்தால் 10 மணி என்று வைத்துக் கொண்டால், பள்ளிக்கூடம் கல்லூரி என்று அமைத்துக் கொண்டால் 9 மணி என்றால், நாம் அந்த 9 மணி என்பதையும் 10 மணி என்பதையும் அன்புகோர்ந்து மறந்துவிட வேண்டும். எப்படி என்றால், அதை 8:45 ஆகவும் 10:39 நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் நம்முடைய இலக்கு நேரம் என்பது 15 நிமிடங்கள் குறைகிற பொழுது வேலை சுலபமாகிவிடும். என்னலேனா சொல்லுகிறீர்கள், 9 மணிக்கும் 10 மணிக்கும் போவதே அவ்வளவு கடினமாக இருக்கிறது, எங்கிருந்து போவது 15 நிமிடங்கள் முன்னதாக என்று நீங்கள் கேட்டால், நம்முடைய வாழ்க்கை பார்வைகளை மாற்றிக்கொண்டால்தான் நம்முடைய இருதய துடிப்பும் நாடி துடிப்பும் மிகச் சரியாக இருக்கும். ஏன் இருதய துடிப்பும் நாடி துடிப்பும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இதயம் சரிவர வேலை செய்ய வேண்டுமென்றால், நாம் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால்,

0: தேவையற்ற சந்தர்ப்பங்களில் இரத்த அழுத்தத்தை உயர்த்திக் கொள்வது, நாடி துடிப்பை உயர்த்திக் கொள்வது, இவையெல்லாம் நல்லதல்ல என்று மருத்துவர்களே ஆதாரபூர்வமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். பதற்றமற்ற வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது, இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது என்று அலுவலகத்திற்குள்ளோ அல்லது நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கோ அல்லது பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் இந்த சுகானுபவத்தை அனுபவிக்க வேண்டும். ஐயோ நேராச்சு, என்ன பண்றேன் தெரியலையே, உள்ள விடுவாங்களா, நம்ம வந்து ரயில கோட்டை விட்டுட்டோமா, இந்த மாதிரியான பதற்றம் வந்தால் அது இருதயத்துக்கு நல்லதல்ல என்பதாகத்தான் மருத்துவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாடி துடிப்பு சரியாக இயங்குவதற்கு நான் இன்னொரு வழிமுறையும் சொல்கிறேன். இசிஜி என்கிற முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அது என்ன இசிஜி? எக்கோ கார்டியோகிராமா? அது மருத்துவர்கள் சொல்வது, லேனா சொல்வது வேறு. எக்ஸ்ட்ரா டைம், குஷன் டைம், கிரேஸ் டைம் என்று சொல்லப்படுகிற இந்த 3. எக்ஸ்ட்ரா டைம் என்பது நாம் புறப்படுகிற இடத்தில் நமக்கு நேரக்கூடிய ஒரு சில தடங்கள். உதாரணமாக சாவியை காணோம், அல்லது நமக்கு முன்னாலே ஏதோ ஒரு வண்டி இருக்கிறது. அப்படி குஷன் டைம் என்பது நாம் சாலையிலே செல்லுகிற பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய விஐபி நம்மளை கடந்து செல்கிறார் என்று சொன்னால் நம்மை நிறுத்தி விடுவார்கள். அது போக நாம் வேறொரு இடர்பாடையும் சந்திக்கிறாப்புல இருக்கு. இப்பெல்லாம் என்னன்னா அடிக்கடி பாதை மாற்றி விடுகிறார்கள். 3வதாக குஷன் டைம், போகிற இடத்தில் சில நேரங்களில் நாம் துன்பப்பட நேரும். அதற்காக இந்த இசிஜி முறையை பின்பற்றினால் வெகு முன்னதாக நாம் சென்றால் மிகச்சரியாக இலக்கை நாம் அடைந்துவிட முடியும். நம்புங்கள்.
1: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

கே ஸ்வர்ணா பாடிய மெல்லிசை பாடல் ஒன்று கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் மற்றொரு பாடலை. பி மதுரை பாடியுள்ளது.

நேயர்களே, இன்று மதியம் 1:45 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக விடும்,
6: வெளியே போக விடுறா.
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சதீஷ் சக்கரவர்த்தி இசையில் லீலை திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
2: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின்போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
2: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின்போது

0: தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
1: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம் இது. இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. 1962 தொடங்கி 1965 இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில் சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார். உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தார். அதனைத் தொடர்ந்து
0: இப்போது
1: மூளை அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
0: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு. அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும் தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்குள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்காரு.
1: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
0: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த பார்க்க முடிஞ்சது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போ சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
1: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்பமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
0: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னன்னா NH83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம்

0: திட்டம் தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம். தூத்துக்குடியில் 3 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம். என்எல்சி தூத்துக்குடியில் 250 மெகாவாட் 500 MWH பெஸ் திட்டம். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போறாரு.
1: நமது பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் நீண்டகால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இண்டியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சிக்காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நலப்பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
0: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோடு கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெல்லிசை பாடலை கேட்கலாமா?

0: சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கானல்லூர் பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் நான்கு எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்டு மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட குரூஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல், கொள்முதல், விநியோகம், பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட்ல 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்கு. அதிலே நம்ம கலந்துக்க போறோம்.
0: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு

அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடி வரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டு.

0: ஆடிவரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
0: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் 2ம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
1: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படுகிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4,000 மாணவர்கள், அப்புறம் 1,250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலிருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இது பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
0: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோட முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு

0: வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்புமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது

0: சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடி கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன், அங்கு கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்கள் எல்லாம் அவங்கள்ட்டேந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 தொடங்கி 1965 கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள், சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள். வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலை கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகா பெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும், ஆளுநர் அவர்களும், ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேரு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
0: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது

0: சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
1: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
0: ஒருபுறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
1: சற்று முன் 6 கம்பெனி சிஇக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த சிஇக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
0: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி அறிவியல் ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது ஐஐடி மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ்தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat.
1: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
0: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களை, ப்ரொஃபசர் காமக்கோடி அவர்களை, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை, ஐஐடி சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாயம் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்களின் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது, இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2 கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு லட்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும்

0: சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலக தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலக அரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமும் வருவதோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில, ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில் ஐநா சபையில நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்கவு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை அமைத்துக் கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the honorable chief minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay avargal, to address the gathering.
3: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். On behalf of the government and the people of Tamil Nadu, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai kadandha panbaadugalaiyum avatrai indralavum uyirpudan peeni paadugaathu varum மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days. We are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. Pirappukkum ella uyirkkum endra uyiriya tattuvathin adipadaiyil namad arasu anaivariyum ulladakkiya valarchiyai ookkivithu kalvi, sugadharam, velan valarchi, meenavar nalan mattum ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியாஸ் எக்கானமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ரஸ். ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது அதன் பலன் நேரடியாக மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே நமது அணுகுமுறை. தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி

0: 2036 ஆண்டில் 1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். பிரசன்ட்லி சென்னை மெட்ரோ ரயில் ஹேவ் 54 kilometers ஆஃப் ஆபரேஷனல் லைன் இன் ஃபேஸ் 1. காரிடார் 4 ஆஃப் ஃபேஸ் 2 ஆஃப் தி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கவரிங் 14.64 kilometers ஃப்ரம் பூனமல்லி பைபாஸ் டு வடபழனி has been inaugurated today, and about 104 kilometers of metro rail network under phase 2 is currently under construction. I take this opportunity to request that phase 3 of the Chennai metro rail project covering approximately 65 kilometers from airport to Kilambakkam, Poonamalli to Sungwar Chatram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honorable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honorable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6th laning of the Chengalpattu Trichy section of GST road NH32, the 6th laning of the Trichy Panchapur Jayapuram Karur section of NH81, the 6th laning of the Karur Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Sholavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honorable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honorable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honorable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய

0: மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் இரண்டாம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து NH83 நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வ.உ. சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் IIT மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மெஷின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொளியையும் காண இருக்கின்றோம்.
1: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH83 four-lane Thiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and V.O. Chidambaranar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam New Railway Line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects. Together, these initiatives amount to a grand total of 13,000 crores. May we humbly request the Honorable Prime Minister to digitally unveil the projects.

0: तमिलनाडु के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, चीफ मिनिस्टर श्री जोसेफ विजय जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, एंदू तमिल சகோதர சகோதரிகளே வணக்கம்.
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: It is a pleasure

0: in Chennai with all of you. This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier. Others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இந்த நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப் ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ணிய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்ர பூமி தமிழ்நாடு. ஔர் இஸ் காரியக்ரம் மே ஆனே சே பஹலே முஜே ஜல்கண்டேஸ்வர் மந்திர் மே பகவான் சிவ் கா ஆசீர்வாத் பிராப்த கர்னே கா சௌபாக்ய பி மிலா ஹை. மே தமிழ்நாடு கி தீர்த்த பூமி சே சபி தேசவாசியோ கோ நவராத்திரி கி ஹார்திக் சுப்காமனாயே தேதா ஹூ.
1: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஔர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் ஹமே ராஷ்ட்ர சேவா கே பிரதி ஔர் அதிக சமர்ப்பண் சே காம் கர்னே கி பிரேரணா தேதா ஹை. மே இஸ் மஞ்ச் சே இன் தோனோ மஹான் விபூதியோ கோ நமன் கர்த்தா ஹூ.
1: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளும் ஆகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
0: நண்பர்களே, அபி குத் தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹாக்கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே அநேக நய அவசர் பேதா கர் சக்தி ஹை. இஸ் விஜிட் கே அலாவா முஜே சென்னை மெட்ரோ கே ஏக் ஔர் ஸ்டேஜ் கோ பி ஜனதா கோ சமர்ப்பித் கர்னே கா அவசர் மிலா ஹை.
1: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத் துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். இந்த வருகையைத் தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு

0: விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
1: நண்பர்களே, மந்திர் சே மெட்ரோ தக் தமிழ்நாடு கே அனுபவ் யஹி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்படி சாஸ்கிருதிக் சக்தி சே பிரேரணா லேதா ஹை, விஜ்ஞான் கி பிரகதி சே ஆகே படதா ஹை, ஔர் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜரியே நய அவசரோ கா நிர்மாண் கர் ரஹா ஹை. ஹமாரி விராசத் ஔர் பவிஷ்ய கி ஹமாரி ஆகாங்க்ஷாயே சாத் சாத் ஆகே பட் ரஹி ஹை.
0: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம், இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
1: நண்பர்களே, குச் தின் பஹலே ஹி ஆப் சப்கே ஆசீர்வாத் சே தேஷ்வாசியோ கே பிரேம் கே காரண் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கே ரூப் மே மேனே 25 வர்ஷோ கா எக் மஹத்வபூர்ண படாவ் பார் கியா ஹை. அக்டூபர் 2001 மே மேனே முக்யமந்திரி கே ரூப் மே சபத் லி தி, ஔர் தப் சே தேஷ்வாசியோ நே சிஎம் ஔர் ஃபிர் பிஎம் கே ரூப் மே சேவா கர்னே கா அவசர் தியா ஹை. 25 வர்ஷோ கே இஸ் காலகண்ட் மே டெமோக்ரேசி கி தோ சக்தியோ மே மேரா விஸ்வாஸ் லகாதார் மஜ்பூத் ஹுவா ஹை. ஃபர்ஸ்ட் பீப்பல் ஆஃப் கண்ட்ரி, செகண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். மே ஹமேஷா ராஜ்ய கே விகாஸ் சே தேஷ் கே விகாஸ் கா மந்திர லேகர் சலா.
0: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே ந சிர்ஃப் உன் ஆஸ்பிரேஷன்ஸ் கோ பூரா கர்னே கா பிரயாஸ் கியா, பல்கி யே கோஷிஷ் பி கி கி ஹர் ராஜ்ய அப்னே ஆஸ்பிரேஷன்ஸ் கோல்ஸ் கோ பூரா கர் சகே.
0: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஔர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் சம்வாத் கர்னே கா அவசர் மிலா தா. ஔர் ஜப் மே பிஎம் பனா தப் பி ஜெயலலிதா ஜி, ஓ பன்னீர்செல்வம் ஜி, இ பலானி சுவாமி ஜி ஔர் எம் கே ஸ்டாலின் ஜி, இன் நேதாவோ கே சாத் காம் கர்னே கா முஜே அவசர் மிலா. சர்க்காரே பதல்தி ரஹி லேகின் தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் ஔர் யஹா கே லோகோ கி சேவா கா மேரா சங்கல்ப ஹமேஷா அடூட் ரஹா. ஔர் ஆஜ் இசி சங்கல்ப கே சாத் ஹம் मुख्यमंत्री

0: जोसेफ विजय जी के साथ मिलकर तमिलनाडु के विकास की इस यात्रा को आगे बढ़ा रहे हैं।
1: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி

0: எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
1: நண்பர்களே, ஆ தமிழ்நாடுமே அர்பன் டெவலப்மெண்ட் ஹமாரி எக் படி பிராயோரிட்டி ஹை. மேரா ஹமேசா சே யே மான்னா ரஹா ஹை, அர்பனைசேஷன் எக் சேலஞ்ச் நஹி பல்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஹை. ஆர் இஸ்மே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கி பஹுத் படி பூமிகா ஹோத்தி ஹை. ட்ரான்ஸ்போர்டேஷன் அச்சா ஹோ தோ இஸ்ஸே லோகோ கி ஈஸ் ஆஃப் லிவிங் படுத்தி ஹை.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
1: ஹம் சப்க பதா ஹை, பெஹத்தர் ட்ரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ப் சடக்கே சௌடி கர்னா காஃபி நீ ஹோதா. ஆதுனிக் ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹை. ஆர் இஸ்லே பீத்தே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹை. 2014 மே தேஷ் கே சிர்ப் 5 சிட்டிஸ் மே மெட்ரோ சல்தி தி. ஆஜ் தேஷ் கே 25 சிட்டிஸ் மே மெட்ரோ கி சர்வீசேஸ் ஆப்ரேட் கி ஜாதி ஹை.
0: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல. நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
1: 2014 में देश का मेट्रो नेटवर्क 250 किलोमीटर के करीब था. 250 किलोमीटर. आज ये नेटवर्क 1100 किलोमीटर से ज्यादा हो चुका है. मुझे प्रसन्नता है कि आज चेन्नई मेट्रो के इस एक्सपेंशन से ये नेटवर्क और बड़ा हो रहा है. और ये काम इसलिए किया गया है ताकि चेन्नई में रहने वाले सामान्य जन, यहां की वर्किंग फैमिलीज, यहां के स्टूडेंट्स और सीनियर सिटीजन्स, सबका सफर आसान हो, उनकी यात्रा कुछ समय में पूरी हो सके.
0: 2014 தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும். அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய பணியின் நோக்கம்.
1: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா. இஸ்லே கேந்திர சர்க்கார் तमिलनाडु जैसे राज्यों में मैन्युफैक्चरिंग को प्रमोट कर रही है. तमिलनाडु का मैन्युफैक्चरिंग सेक्टर, यहां के लघु उद्योग, इनमें काम करने वाले हर व्यक्ति पर, हर भारतवासी को गर्व है.

0: और आज केंद्र सरकार के अभियान, चाहे वो मेक इन इंडिया हो या वोकल फॉर लोकल, वो तमिलनाडु को भी लाभ पहुंचा रहे हैं.
1: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
0: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட் சே டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட்ஸ் கா ஹர் ராஜ்யமே கேந்திர சர்க்கார் ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹை. और इन्हीं कोशिशों का परिणाम है आज हम दुनिया के सेकंड लार्जेस्ट मोबाइल मैन्युफैक्चरर है. 2014 से अब तक हमारे इलेक्ट्रॉनिक्स एक्सपोर्ट 11 टाइम्स बढ़े हैं, हमारे डिफेंस एक्सपोर्ट 50 टाइम्स बढ़े हैं और हमारे इंजीनियरिंग एक्सपोर्ट ने भी नया रिकॉर्ड बनाया है.
1: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
0: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் இஸ் க்ரோத் காரணம் देश में नौजवानों के लिए लाखों डायरेक्ट और इनडायरेक्ट जॉब बनी है और भारत के इस मैन्युफैक्चरिंग ग्रोथ में तमिलनाडु के लोगों का बहुत सराहनीय योगदान रहा है. आज हम एडवांस लुब्रिकेंट बेस्ड ऑयल प्रोजेक्ट का शिलान्यास कर रहे हैं. इससे यहां नए रोजगार भी बनेंगे और देश के इम्पोर्ट को कम करने में भी बहुत बड़ी मदद मिलेगी.
1: तैयारी पयणम कारण தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகியிருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும், தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
0: எக் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் செக்டர் பனானே கே லியே ஹமே அச்சி ரோட் சாஹியே, ரா மெட்டீரியல் கே ட்ரான்ஸ்போர்டேஷன் கே லியே ரெயில்வே ஆர் போர்ட் சாஹியே. ஆர் ஜப் ஐசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பன்தா ஹை தோ இஸ்ஸே அலக் அலக் லெவல்ஸ் பர் பஹுத் சாரே ரோஜ்கார் பி பன்தே ஹை.
1: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
0: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹை தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை, டெக்னீஷியன்ஸ் கோ வொர்க், வொர்க்கர்ஸ் கோ, ஹர் கிசி கோ ரோஜ்கார் மில்தா ஹை. சிமெண்ட், ஸ்டீல் ஆர் இக்விப்மெண்ட் சே ஜுடி ஃபேக்டரிஸ் மே சோட்டி கம்பெனியோ பி ரோஜ்கார் கே அவசர் பன்தே ஹை. ஆர் ஜப் ப்ரோஜெக்ட் பூரா ஹோ ஜாதா ஹை தோ அச்சி கனெக்டிவிட்டி கே காரண் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீசஸ் கோ ஆகே படானே மே மதத் மில்தி ஹை. இஸ்லியே ஆஜ் ஜின் ரேல் ஆர் ரேட் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் ஆர் லோகார்ப்பண் ஹோ ரஹா ஹை வோ தமிழ்நாடு கி ப்ரகதி கே லியே பஹுத் மஹத்வபூர்ண ஹோனே வாலா ஹை.
1: கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால்

0: பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட், எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே, சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
1: ஆஜ் தேஷ் மே போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோ பி மஜ்பூத் பனாயா ஜா ரஹா ஹை தாக்கி ஷிப்பிங் செக்டர் நயி ஊஞ்சாயியோ தக் பஹுஞ்ச் சகே. இஸ்மே பி தமிழ்நாடு கி பஹுத் படி பூமிகா ஹை. இசி திசா மே கேந்திர சர்க்கார் நே ஹால் ஹி மே எக் மஹத்வபூர்ண ஃபேஸ்லா லியா. கரீப் 17,000 கரோட் ருபீஸ் கே இன்வெஸ்ட்மெண்ட் சே தூத்துக்குடி கே பிஓசி போர்ட் கோ வேர்ல்ட் கிளாஸ் மேகா கண்டெய்னர் ஆர் கிரீன் எனர்ஜி ஹப் கே ரூப் மே விக்சித் கியா ஜா ரஹா ஹை. ஜப் ஏ ப்ரோஜெக்ட் பூரா ஹோகா தப் யஹா துனியா கே அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் வெசல்ஸ் பி ஆசானி சே பஹுஞ்ச் பாயேங்கே. ये हमारे तमिलनाडु को इंडस्ट्री और ट्रांसपोर्ट का ग्लोबल हब बनाने में मदद करेगा.
0: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
1: பித்தே குச் வருஷம் மே இந்தியன் போர்ட்ஸ் கி ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி தோனோ பெஹத்தர் ஹுயி ஹை. ஸ்பீட் படனே சே போர்ட்ஸ் பர் ஜஹாஜோ கா டர்ன் அரவுண்ட் டைம் ஆதா ஹோ கயா ஹை ஆர் இஸ்கே காரண் பாரத் கே ப்ரோடக்ட்ஸ் பி பஹலே சே ஜாதா தேஜி சே குளோபல் மார்க்கெட் தக் பஹுஞ்ச் பா ரஹே ஹை.
0: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று
1: சேர்கின்றன. हमारे फिशरमैन की भूमिका बहुत बड़ी है. इसलिए पीएम मत्स्य संपदा योजना और दूसरी कई योजनाओं के जरिए तमिलनाडु के लिए हजारों करोड़ रुपए के प्रोजेक्ट को मंजूरी दी गई है. यहां फिशिंग हार्बर्स को बेहतर बनाया जा रहा है, फिशिंग लैंडिंग सेंटर विकसित किए जा रहे हैं, कोल्ड चेन फैसिलिटीज पर फोकस किया जा रहा है, மச்சியோ கோ தாஜா ரக்னே கே லியே ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் கரீதே மே பி மதத் தி கயியே.
0: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு 1,000,000,000 ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள், கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
1: நண்பர்களே, மச்சுவாரே பாயோக்கிலே சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீ வீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ கேந்திர சர்க்கார் இஸ்மே பி மதத் கர் ரஹி ஹை. கிசான் கிரெடிட் கார்ட் கே ஜரியே அப் ஹம் ஃபிஷர்மேன் கோ பி பேங்கிங் கேபிட்டல் ஆசானி சே மில் பா ரஹா ஹை.

0: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல்பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
1: ஆஜ் தேஷ் கா ஃபிஷ் புரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவான்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் பே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹுஞ்சே ஹை. இஸ்ஸே ஹமாரே ஃபிஷர்மேன் ஃபேமிலி ஆர் கோஸ்டல் கம்யூனிட்டி கே லோகோ கா ஜீவன் பி பெஹத்தர் ஹுவா ஹை.
0: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
1: நண்பர்களே, ஹம் எக் ஏசா தமிழ்நாடு பனானா சாஹத்தே ஹே ஜோ நிரந்தர் நயி உச்சாயி தக் பஹுஞ்சா ஜாயே ஆர் இஸ்கே லியே கேந்திர சே ஜோ பி மதத் சாஹியே ஹோகி ஹம் உஸ்கே லியே பூரி பிரதிபத்ததா சே சாத் ஆப்கே சாத் கடே ஹே ஹம் மில்கர் விக்சித் தமிழ்நாடு சே விக்சித் பாரத் கா சங்கல்ப சாகார் கரே இசி பாவனா கே சாத் ஏக் பார் ஃபிர் ஆப் சப்கோ இன் ப்ரோஜெக்ட் கே லியே மேரி டேர் சாரி சுப்காமனாய் நன்றி வணக்கம்.
0: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தன்யவாத்.

மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரின் பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டு நல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்

0: மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ் மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும், தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேயர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹெரிலேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர் லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
0: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

என் செயலும் சிறப்பிடம் ஒன்று பெற்று நிற்பதனால் உலகம் நம்மை புகழ்ந்திடும். உண்மையான சுதந்திரமே அன்றுதானே.

நேயர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள், மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்னைக்கு நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும் போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் இந்த அடிக்கல்

0: விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
1: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நாட்டுநல பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள், கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் 1 ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
2: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
3: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
2: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
3: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதியே எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவுதான் அந்த சந்திப்பு.
2: அப்படி அவரை சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
3: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம். கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்குவேக்கு, அஸ்ஸாம் பிளட்டுக்கு, லேயோட பிளாஷ் பிளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற குழந்தைகள் வீட்டுல எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டுல அந்த 2 வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லயும் இப்ப கட்டி கொடுத்துட்டோம். அதுல 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே மூணு பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்திருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடாவருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை,

0: காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
1: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறாா்.

கடந்த 2000 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: ஸ்டாலின் மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்ல அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகா அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த ராணுவ வீரர்களுக்காக வந்து உருகி இருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூல்ல கேட்போம், சில சமயம் வீட்டுல கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேக்குற பொழுது என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போறோம்,

நம்ம ராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறது நமக்கு 50 வருஷம் முடிஞ்சுடுறது. அப்ப இந்த குழந்தை எல்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த 1 ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்கறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க நாங்க என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபாய் கொடுக்க முடியாதா, அவ்வளவு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. சோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கணா கணக்கு டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லயே. சோ அது பார்த்தா கடைசியில வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க. 600-650 டீச்சர்ஸ், 200-250 மேல நான் டீச்சிங் ஸ்டாஃப், இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

0: में भारत का भविष्य दिखाई दे रहा है।
1: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம் இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும் போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.
0: மேன் அப்னி பாத் சுரு கரு உஸ்கே பஹலே மேன் ஆஜ் சென்னை மே தோ சமயசே பி 10 மினிட் பஹலே லேண்ட் கர் தியா தா. லேகின் கார்யக்ரமோ கி ரச்சனா ஔர் உஸ்மே குச்சு ந குச்சு விலம்ப ஹோதா கயா ஔர் உஸ்கே காரண் ஆப்கே பீச் ஆனே மே முஜே விலம்ப ஹுவா. மேன் தேர் சே பஹுன்சா, ஆப்கோ அசுவிதா ஹுயி, இஸ்கே லியே மேன் ஆப் சப்கி க்ஷமா மாங்க்தா ஹூன்.
1: அருமை நண்பர்களே, இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
0: நண்பர்களே, ஆஜ்கா யுவா விக்சித் பாரத் கே விஜன் கி தாக்கத் பட்னா சாஹதா ஹை. விக்சித் பாரத் கே லியே ஜோ நயே ஐடியாஸ் சாஹியே, ஜோ நயே சொல்யூஷன்ஸ் சாஹியே, உன்சே பாரத் ஹி நஹி விஸ்வ கா பவிஷ்ய பி தய ஹோகா. டுடே த வேர்ல்ட் இஸ் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன்ஸ் and you have the potential to provide those solutions.
1: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹை, மே சாஹதா ஹூன் கி ஹர் யுவா அப்பனே பவிஷ்ய கோ உசி படே கேன்வாஸ் பர் தேக்கே, பிகாஸ் திஸ் இஸ் யோர் டைம், திஸ் இஸ் யோர் ஆப்பர்ச்சுனிட்டி. முஜே பூரா விஸ்வாஸ் ஹை ஹமாரா யே சப்னா பூரா ஹோகர் ரஹேகா. டுகெதர் We will do it.
1: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
0: Together we will do it.

0: டுகெதர். நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்சே மில்லே யஹா ஆயா ஹூ. இஸ்கே பீச்சே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஜ்ஸே குச் பச்சோ கே சாத் நாகர்கோயில் மே மிலி தி. உன்கி லகன், உன்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் தேஷ் கே ஃபியூச்சர் கே லியே உன்கா டிவோஷன் உஸ்னே மேரே மன் பர் ஏக் அபூத்பூர்வ சாப் சோடி தி.
1: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம் உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில ஆண்டுகளுக்கு, சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை
0: பதித்துவிட்டன. இஸ் கோல்டன் ஜூபிலி செலிபிரேஷன் கே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னேஹ், தூசரா இஸ் ஐதிஹாசிக் சம்ஸ்தான் கே பிரதி மேரி பாவனா. மேனே தபி பக்கா கர் லியா தா கி மே இஸ் காரியக்ரம் மே ஜரூர் ஆவுங்கா. மே இஸ் அவசர் பர் விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆர் பூரே ஹிந்து வித்யாலய பரிவார் கோ 50 இயர்ஸ் கி ஷான்தார் யாத்ரா கே லியே பஹத் பஹத் பதாய் தேதா ஹூம்.
1: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு புறம், மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து ஹிந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் ஆஜ் அப்னி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. ये माइलस्टोन जितना बड़ा है, इसकी यात्रा भी उतनी ही इंस्पायरिंग है. 1975 में चेन्नई का वेस्ट मम्बलम एक छोटे से विद्यालय के रूप में इस संस्थान की शुरुआत हुई थी. उस समय इसमें केवल 7 स्टूडेंट थे. आज जैसी सुविधाएं भी नहीं थी, परमानेंट बिल्डिंग भी नहीं था, रिसोर्सेज भी सीमित थे, लेकिन एक चीज थी, दृढ़ इच्छा शक्ति और अटूट सेवा भावना. इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा.
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன்விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ள

0: எழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை. நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது. ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால் அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
1: சமய் கே சாத் யே சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே ஆப்கே 15 சம்ஸ்தான் ஹை.
0: மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
1: நண்பர்களே, மே அவசர் பர் ஸ்ரீ ஜெயகோபால் கரோடியா ஜிக்கே யோகதான் கோபி ஆதரபூர்வக யாத் கர்த்தா. உன்னோ வித்யாலயக்கே பவன் நிர்மாண மே மகத்வபூர்ண சகயோக் தியா. ஆஜ் மே உன் சபி சிக்ஷகோ கர்மச்சாரியோ அபிபாவகோ ஔர் பூர்வ வித்யார்த்தியோ கா பி அபிநந்தன் கர்த்தா ஹூ ஜினோனே ஹிந்து வித்யாலய கி இஸ் யாத்ரா கோ சஃபல் பனாயா ஹை. 50 இயர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன், 50 இயர்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், 50 இயர்ஸ் ஆஃப் சேவிங் யங் லைவ்ஸ்.
0: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இந்த அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டுகால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டுகால கடமை உணர்வு, 50 ஆண்டுகாலாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
1: நண்பர்களே, ஏக் சம்ஸ்தான் கேசே சிக்ஷா கே சாத் சாத் ராஷ்ட்ர பக்த நாகரிகோ கா நிர்மாண் கர்த்தா ஹை, யே ஸ்தான் இஸ்கா பி உதாரண ஹை. மேனே அப்னி மன் கி பாத் மே இஸ்கி சர்ச்சா பி கி தி. கேசே கிரிஜா அம்மானே பச்சோ கோ ஏக் ஐடியா தியா, ஹர் பச்சா ரோஜ் சிர்ப் 1 ருபி பச்சாயே ஆர் உசே தேஷ் கே சைனிகோ கே லியே சமர்ப்பித் கரே. ஜப் ஹஜாரோ பச்சே இஸ் சங்கல்ப் சே ஜுடே தோ அரவுண்ட் 40 லாக் ருபி ஜுட்டா கே லியே கே. இண்டீட் வாட் அன் இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிள்.
0: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தியுடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்து

0: ஊட்டினார். பாருங்கள், அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வெறும் ஒரு ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்த அதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது.
1: நண்பர்களே, ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். எக் சோட்டா சா பிரயாஸ் பி பஹத் படா இம்பேக்ட் கர்த்தா ஹை. ஆபதா கே சமய் ஜருத்மந்தோ கோ சப்போர்ட் கர்னா ஹோ யா ஸ்வச்சதா சே ஜுடே பிரயாஸ் ஹோ, யே சம்ஸ்கார் ஹி ஹிந்து வித்யாலய பரிவார் கி மகான் விராசத் ஹை.
0: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே ரூஸ் கே ராஷ்டிரபதி புதின் கோ திருக்குறள் கா ருசி அனுவாத் வேட் கர்னே கா அவசர் மிலா.
0: நண்பர்களே, இன்று இந்த தருணத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
1: திருக்குறள் உன் சபி லோகோ கே லியே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை ஜோ ஜீவன் பர் குச் நயா சீக்தே ரஹனா சாஹ்தே. திருவள்ளுவர் ஜி நே அப்னே எக் பஹத் பிரசித்த குறள் மே வோ ஹமே சிகாதே ஹை கி குச் சீக்னே கே சாத் ஹி உசே அப்னே ஜீவன் மே அப்னானா பி ஆவஷ்யக் ஹை. அரே ஆப் சபி வித்யார்த்தியோ கே லியே பி படி சீக் ஹை.
0: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
1: நண்பர்களே, ஆப் சபீனே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காசி கி பி தி. காசி கே ஆத்யாத்மிக் ஔர் ராஷ்ட்ரிய சேத்னா சே பரே வாதாவரண் கா உன்கே விசாரோ பர் கஹரா பிரபாவ் படா.
0: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய

0: அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
1: நண்பர்களே, மேன் காசி கா சாம்சத் ஹூன். காசி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்தே ஹேன். உன்கே சப்த அச்சமிலை யே ஹமே நீடர் ஹோகர் ஜீனே கி பிரேரணா தேதே ஹேன். இஸ்லியே மே யஹா ஆப் சப் யுவாவோ சே பி கஹுங்கா, ஆப் நீடர் ஹோகர் ஸ்வயம் கோ ஏக் மௌகா ஜரூர் தீஜியே, அப்னே ஐடியா பர் காம் கர்கே தேக்கியே. ட்ரீம் பிக், திங்க் டிஃபரெண்ட்லி அண்ட் பி ஃபியர்லெஸ்.
0: நண்பர்களே, லால் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
1: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மேரி அப்னி சமஜ், தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ கி யாத்ராவோ ஆர் வஹா கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. கிரிஜா அம்மா சே மேரா பஹலா பரிச்சய உசி ஏக்தா யாத்ரா கே தௌரான் ஹுவா தா. தப் சே ஹமாரா யே பரிச்சய படா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
1: நண்பர்களே, மேரி யாத்ராவோ நே முஜே பாரத் கி டைவர்சிட்டி கோ கரீப் சே சமஜ்னே கா அவசர் தியா. மேரே ஜீவன் மே தமிழ் பாஷா ஔர் தமிழ் சம்ஸ்கிருதி கே லியே ஜோ பிரேம் ஹை யே பி இன்னி அனுபவோ சே பைதா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
1: Friends, that is why I encourage you to discover India. Wherever you go, carry Tamil culture with you. Share Tamil poetry, stories and traditions with friends. Make friends with people whose backgrounds may be different from your own. The unity of our nation is built by the friendship you make.
0: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை

0: அதிகமாக சுற்றி பாருங்கள். இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் கி நியூ ஜெனரேஷன் கோ அப்னே சப்னோ கோ பூரா கர்னே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே ஹே யே அப்னே ஆப் மே அபூத்பூர்வ ஹே. ஆப் தேக்கியே, ஆஜ் தேஷ் மே எஜுகேஷன் கா பூரா லேண்ட்ஸ்கேப் பதல் ரஹா ஹே. 2014 மே பாரத் மே கரீப 750 யூனிவர்சிட்டிஸ் தி, ஆஜ் இன்கி சங்கியா 1300 சே பி ஜாதா ஹோ கயி ஹே. காலேஜோ கி சங்கியா பி கரீப 38,000 சே படகர் 52,000 சே அதிக ஹோ சுகி ஹே. பீதே வர்ஷோ மே தேஷ் கோ அநேக IITs, IIMs, IIITs ஆர் எய்ம்ஸ் மிலே.
0: நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300 அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000 அதிகரித்து 52,000 அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், IIITகள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் நயி எஜுகேஷன் பாலிசி சே தேஷ் மே எஜுகேஷன் கி குவாலிட்டி பி இம்ப்ரூவ் ஹோ ரஹி ஹே. பாரதிய சம்ஸ்தானோ கி ग्लोबल पहचान भी लगातार बढ़ रही है. 2015 की क्यूएस रैंकिंग में भारत की सिर्फ 14 यूनिवर्सिटीज थी, लेटेस्ट रैंकिंग में यह संख्या बढ़कर 52 हो गई है. इन आंकड़ों का मतलब बहुत सीधा है. More institutions, more choices and more opportunities for you.
0: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான QS தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவா கே அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோத்தே ஹே, அப்னி அலக் பிரதிபா பி ஹோத்தி ஹே. உதாரண கே லியே மே ஆப்பே சே ஷாயத் கை சாதி ஏசே ஹோங்கே ஜோ ஸ்போர்ட்ஸ் கோ அப்னா கேரியர் பனானா சாஹதே ஹோங்கே.

0: अब देश इसलिए देश भी ये इंश्योर कर रहा है कि स्पोर्ट्स केवल एंटरटेनमेंट तक सीमित न रहे। इसलिए आज भारत में खेलों के लिए नई सुविधाएं बन रही हैं, युवा खिलाड़ियों को बेहतर ट्रेनिंग और सपोर्ट मिल रहा है और इंटरनेशनल सपोर्ट में भारत का कद भी इंटरनेशनल स्पोर्ट्स की दुनिया में भारत का कद भी बढ़ रहा है।
1: நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
0: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹை. हम 2036 ओलंपिक्स की मेजबानी का सपना भी लेकर आगे बढ़ रहे हैं। आने वाले वर्षों में जब दुनिया के बड़े स्पोर्ट्स इवेंट भारत में होंगे, इसलिए भारत के युवाओं के पास अब प्लेटफॉर्म भी है, पोटेंशियल भी है और सपोर्ट भी है। इट मीन्स द अपॉर्चुनिटीज आर एंडलेस। मुझे विश्वास है आपकी जनरेशन भारत को स्पोर्ट्स की दुनिया में भी नई ऊंचाइयों पर लेकर जाएगी।
1: ये मनम निरैंद इळैय नण्बर्गळे, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுகள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
0: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபிக்கே பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்கே மேரா விஸ்வாஸ் ஆர் மஜ்பூத் ஹுவா ஹை. மே கஹ சக்தா ஹூ பாரத் கா பவிஷ்ய பஹுத் ஷான்தார் ஹோகா. और उस भविष्य के सबसे बड़े हीरो आप है।
1: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
0: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்ஃபிடன்ஸ் பர் பரோசா ஹை, ஆப்கி கேபபிலிட்டி பர்

0: भरोसा है और इसलिए आज मैं आप सभी के साथ कुछ बड़े संकल्प दोहराना चाहता हूं। உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
1: அப் மே ஜோ போலுகா உஸ்கே பாத் ஆப்கோ தோஹரானா ஹை We will do it. दोहराएंगे पक्का. Develop India by 2047. Develop India by 2047.
0: We will do it.
1: Say it with me. We will do it. Develop India by 2047. Top three economy. Self-reliant India. Global manufacturing hub. Hosting the Olympics. An Indian on the moon. Yes, we will do it.
0: Thank you so much.
1: Nandri Vanakkam.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள் மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திக் கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத் இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும் உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து

0: வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்கள், இதுவரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 4:55.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, நேரம் சரியா 5:45 எஃப்எம் பிரைம்ல புதுவை 102.8 நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி. எஸ், நம்ம சுற்றி இன்னைக்கு என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆர்ஜிஎஸ் வந்து அவுட் சைட்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க. பேசலாம் ஆர்ஜிஎஸ். வணக்கம். தெரிஞ்சுக்க போறோம்
2: பொண்ணு வீட்டுக்குள்ள கட்டை வண்டி மாட்டிக்கிச்சான் மாட்டிக்கக்குள்ள என்னடா இது மாட்டிக்கிச்சுன்னு அந்த வண்டியில இருந்தவங்க எல்லாம் இறங்கி தள்ளனாங்களாம். அவங்க மேல எல்லாம் சேர ஆயிடுச்சான். வண்டி சுத்தமாற உள்ள முழிட்டான். அப்ப வந்து எப்பா இது ஊருட உழவை கடை, இது ஊருடான்னு சொன்னாங்களாம். மழை பெஞ்சு சேர ஆயிடுச்சு. ஏரி பக்கத்துல அந்த ஏரி தண்ணி வந்து ரொம்ப வழிஞ்சி கழனி வலிக்கு வரக்குள்ள அப்ப வாய்க்காலாம் ரொம்ப வந்துடும்.
1: சொல்லி வச்சுட்டாங்க.
2: அதனால வந்து பேர் உலவாய்க்காடான்னு வச்சுட்டாங்களாம். இந்த ஊருக்கு நம்ம பொண்ணு கொடுக்க போறோம், நம்ம பொண்ணு எப்படி வாழும் என்னட்டு உலவாய்க்கான்னு பேர் வச்சாங்களாம். அதான்
1: ஒரு ஹிஸ்டரி இருக்கு.
2: நெல்லி போய் நெல்லி எடுத்துட்டா.
1: சரி,
2: இந்த ரோட்டு மேலேயே கூட நெல்லி பொறுக்குவாங்க, பெருக்கு சாருவாங்க. அதான் சொல்லுவேன், குழம்புக்கு போய் நெல்லி பொறிக்கணும்னு வந்து வச்சுட்டு வச்சு காய போட்டுட்டு இந்த நண்டு போய் வாய்க்கால மீன் குடிப்பாங்க. மிளகா ஆச்சு கையால ஆச்சு குழம்பு வைப்பாங்க. நெல்லி வேச்சு போட்டு கையால குத்துவாங்க, குத்தி சாப்பிடுவாங்க.
1: ஓகே, அதாவது வந்து அறுவடைக்கு இங்க இருந்து போற நெல்ல வந்து சிந்திருக்க நெல்ல வந்து நீங்க குமிச்சி.
2: ஆமா, பொறிக்கிறது வந்து ரொம்ப பேர் குடும்பம். ஆமா, ரொம்ப ஊர்ல ரொம்ப பேர் இந்த சுத்துப்பட்டுல ரொம்ப சூடு பொறி
1: போச்சுக்கிறாங்க.
2: அதான் பொண்ணு வெட்டிங்களாம் அப்ப ரொம்ப வேலைக்கு போக மாட்டாங்க. உப்பு அந்த பெரியவங்க எல்லாம் காலம் மாறிட்டாங்க. உப்ப வந்துக்கிற பொண்ணு கட்டிக்கணும், அந்த பொண்ணுவோம். உப்பு அது ஒரு கம்பெனி வந்துருவேன். கம்பெனிக்கு போய் கொஞ்சம் உலவாய்க்க முடியும்.

0: எங்க ஊர்ல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, முத்தாலம்மன் கோயில். அதுக்கு ஆடி மாசம் அஞ்சு நாள் திருநா வைப்போம். அங்க பறையாத்த ஐநாறுப்பன் கோயில் இருக்குது. அந்த ஐநா கோயில போய் பொங்கல் ஊரின் பொங்கல் விட்டாருவோம். ஐநாறுப்பு பொங்கல் விட்டு வந்து மாரியாத்தாளுக்கு கூடு ஊத்துவோம். அப்புறம் செடல் போடுவாங்க, இதுக்கு பொங்கல் வைப்பாங்க, இதுக்கு ஊரின் பொங்கல் வைப்பாங்க. சாமி நாலு நாளைக்கு ஊர்காலம் வரும். இந்த ஊருக்கு இதான்
1: இப்ப ஒரு திருவிழானா சுத்தப்பட்டு இருக்கிற எல்லாரும் வருவாங்க. இங்க இருந்து கட்டி

0: அந்த ஐநா கோயில போய் பொங்கல் ஊரின் பொங்கல் விட்டாருவோம். ஐநா இருப்ப பொங்கல் விட்டு வந்து மாரியாத்தாளுக்கு கூழ் ஊத்துவோம். அப்புறம் செடல் போடுவாங்க, இதுக்கு பொங்கல் வைப்பாங்க, இதுக்கு ஊரின் பொங்கல் வைப்பாங்க. சாமி நாலு நாளைக்கு ஊர்காலம் வரும். இந்த ஊருக்கு இதான்
1: இப்ப ஒரு திருவிழானா சுத்தப்பட்டு இருக்கிற எல்லாரும் வருவாங்க. இங்க இருந்து கட்டிக்கிட்டு போன மக்கள் எல்லாம் வந்து மதுரை இங்க வருவாங்க. அந்த மாதிரி இங்க தோராயமா இந்த திருவிழா எல்லாம் நடந்ததுன்னா எவ்வளவு பேர் வருவாங்க?
0: எல்லா ஊர்லயும் வருவாங்க. பட்டி கொடுத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் ஒருத்தவங்க வருவாங்க. சிலவங்க சிலவங்க வர மாட்டாங்க.
1: சரி ஓகே. இதுமாதிரி திருவிழா எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த டைம்ல நடத்தின திருவிழாக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் மாறி போச்சு இல்லையா? அப்பெல்லாம் திருவிழானா எவ்வளவு நாள் நடக்கும்? இப்ப திருவிழா
0: அப்ப வந்து ஒரு நாளைக்கு பொங்கல் விட்டு வருவாங்க. மறுநாள் கூழ் ஊத்தி திருநாதே தான். அப்புறம் திருநாக இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல சடங்க கிடையாது, வருமானம் கிடையாது. சும்மா ரெண்டு நாள் திருநாள் வைப்பாங்க, கொடி கட்டுற அன்னைக்கு
1: ஒண்ணு.
0: ஐநா இருக்கும் போய் பொங்கல் இட்டு வருவாங்க, கூழ் ஊத்துருவாங்க. செவ்வாய்க்கிழமை அதோட விட்டுருவாங்க. அதோட வந்து மஞ்சள் தண்ணி காய்ச்சி தெளிச்சுட்டு விட்டுருவாங்க. இப்ப சனங்க தொகை கொஞ்சம் பேர் சாவ அஞ்சு நாள் திருநா வைக்கிறாங்க.
1: சரி ஓகே. இந்த கோவில் திருவிழாவை தவிர்த்துட்டு பொங்கல், தீபாவளி, இப்ப இது வரப்போகுது, ஆயுத பூஜை எல்லாம் வரப்போகுது, இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் நல்லா கொண்டாடுவாங்களா?
0: அது மாதிரி எல்லாம் கும்பலாம் அதெல்லாம் அவங்க வீட்டுல அவங்கவுங்க ஆக்கி சமைச்சு அவங்கவுங்க படைப்பாங்க. சின்ன பிள்ளைவோ இப்ப கருத்து ஏற்பட்ட பிள்ளைவோ படைப்பாங்க. அந்த கொட்டை சும்மா படைக்கிங்க, புது ட்ரெஸ் போட்டுக்கு படைக்கிங்க.
1: சரிங்கம்மா ஓகேங்க.
0: பொங்கலுக்கு எல்லாம் வீட்டுலயே பொங்கல் வைப்பாங்க. சந்த பேர் வைப்பாங்க, சந்த பேர் வாசல்ல தந்து வைப்பாங்க. ஆனா
2: மணல் வந்து கரிசல் மண்ணல் அதிகமா இருக்கும். அது இல்லாம வந்து விவசாயம் சேர்ந்த பகுதிகள் அதிகமா இருக்கிறதால வந்து இந்த நிலத்து மணம் வந்து ரொம்பவும் வந்து எப்படின்னா அதாவது ரொம்ப குளகுளன்ட்டு ஒரு நீர் சார்ந்த பகுதிகளா இருந்தது காரணத்தால வந்து ஊருக்கு வந்து பேர் காரணம் வந்து உலவாய்க்கால் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஸோ அது ஒரு காரணமா இருக்கு. இவங்க சொல்ற காரணமும் ஒரு நல்லாவும் இருக்கு கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பிரதான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம். ஒரு காலகட்டத்தில் விவசாயம் தான் வந்து இங்க பிரதானமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வந்து சுத்தி நிறைய வந்துச்சு. அதனால இங்க வந்து நிறைய ஃபேக்டரிஸ் இருக்குது. மெட்டல் ஃபேக்டரிஸ்ல இருந்து கெமிக்கல் ஃபேக்டரிஸ்ல இருந்து எல்லா ஃபேக்டரிஸும் இங்க சுத்தி இருக்கிறதால இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லா வகையான வேலைவாய்ப்புகளும் இங்க வந்து கிடைக்கிறதுக்கு முக்கிய ஆதாரமா இந்த ஊர் வந்து திகழ்ந்துட்டு இருக்கு. அது இல்லாம உலவாய்க்கால் வந்து பாண்டிச்சேரியோட ஒரு கிராமப்பகுதி. ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா வில்லியனூருக்கு பத்து கணக்கு போற வழியில மையப்பகுதியில இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் ஸோ இங்க வந்து பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் பஸ் இருக்குது, பஸ் வசதி இருக்குது. அதெல்லாம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கு, பிரைமரி சென்டர் இருக்கு, பக்கத்துல அனைத்து வகையான காலேஜஸ் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் சிறப்பு அம்சங்களும் இங்க அமைஞ்சிருக்கிறதால இவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பகுதியாவே இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப வந்து முன்னாடி இந்த பைபாஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு. இப்ப பைபாஸ் மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாவே. அதாவது உலவைக்கால் பக்கத்துல வந்து சிறப்பாட்டம், இந்த மாதிரி ஏரியால சேர்ந்த நத்தம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லொகேஷன் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இது எஃப்எம் 93.2 என்றும்
1: உங்கள் மனதோடு.
3: எஸ் ஸோ நம்ம சுற்று நிகழ்ச்சியில இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உலவாய்க்கால் பகுதியை பத்தி நம்ம ஆர்ஜேக்களோடும் பொதுமக்களோடும் எக்கச்சக்கமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு. ஒரு சிறிய எவ்வளவு இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி ஒளிபரப்பாக கேட்கலாம். நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: ஆக்சுவலா நம்ம ஆர்ஜிஎஸ் வந்து லைவ்ல பேசிட்டு இருக்காங்க இல்லையா, சோ சில சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுற சகஜம்தான் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி சில கோளாறுகள் இருந்துட்டு இருக்க பேசலாம் தொடர்ந்து. வணக்கம்.
3: இப்ப நைட்டா விளாடுவோம், காலைல ஆனா கிரிக்கெட் முகலிட்டு அந்த மாதிரி விளாடுவோம். நாங்க கிராமத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு விளையாட ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு, இதுவே சிட்டிஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்காது. அவங்க தனியா கிரவுண்டுக்கு போனோம், அகாடமிக்கு போனோம், கிளப்புக்கு அந்த மாதிரி போவாங்க.
4: சரி,
3: அதனால அவங்களுக்கு ஃப்ரீ பிளே ஃபோன் அந்த மாதிரி இருக்கும்,
4: அதனால நாங்க அதுலயே விளையாட ஆரம்பிச்சிடும். இங்க வந்து இந்த ஊர்ல என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு? இந்த ஊர்ல
3: இந்த ஊர்ல ஹாக்கி இருக்கு,
4: ஹாக்கி இருக்கு,
3: வாலிபால் இருக்கு, கிரிக்கெட் கிளப் இருக்கு.
4: ஓகே, அப்படியே ஒரு இதுவா சேர்த்து ட்ரைன்
3: பண்றாங்க.
4: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது?
3: அத்லெட்டிக்ஸ்.
4: அத்லெட்டிக்ஸ் தான். சரி, என்னென்னலாம் நீங்க போயிருக்கீங்க, எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போயிருக்கீங்க, மேட்ச் விளையாடி இருக்கீங்க?
3: வீராம்பட்டினம் போயிருக்கோம், அப்புறம் யோகாக்கு வந்து பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் போனோம், தமிழ்நாடு கிட்ட யோகால பிரைஸ் அடிச்சோம். இப்ப ஷார்ட் புட் போனதுக்கு பிரைஸ் அடிச்சோம்.
4: ஓகே, அதாவது நீங்க வந்து எல்லாத்தையுமே கலந்துக்கிறீங்க, இதுதான் அப்படின்னு இல்லை, எல்லாத்தையுமே கலந்துக்கிறோம். சரி, நீங்க ஃபியூச்சர்ல என்னவா ஆகுதுன்னு உங்களுக்கு ஆசையா?
3: ஓகேண்ணா.
4: ஓகே, எங்க ஊர்ல நான் பல்ல, நான் இங்க இதை வந்து நான் சாதிக்கணும், எங்க ஊரை வந்து நான் மத்த
3: மாதிரி வண்டி எல்லாம் அதிகமா போகலாம், எங்களுக்கு விளையாடுறதுக்கு வண்டியில அதிகமா போகுது. அதெல்லாம் அடுத்து
2: எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பாடல் வரதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்படி நம்மளுடைய பகுதியை பத்தியும் எக்கச்சக்கமா தெரிஞ்சுக்கலாம், நிகழ்ச்சியோடு இணைந்தே இருங்கள் நேயர்களே. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
5: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 5:25 ஆகியாச்சு. எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 எஸ் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மை சுற்றி நிகழ்ச்சி சேர்ந்த நிகழ்ச்சியில உளவேக்கால் பகுதியை பத்தி நம்ம ஆர்ஜிஎஸ் விமல் அண்ட் ஆஷா பாத்தீங்கன்னா எக்கச்சக்க நிகழ்ச்சிகள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆர்ஜியோட. வணக்கம்.
3: வணக்கம். சூப்பரா வந்து ஜாலியா பண்ணா போயிட்டு இருக்குது. அது இல்லாம இன்ஃபர்மேட்டிக்கா வந்து நிறைய விஷயத்த கொடுத்துட்டு இருக்கோம். இந்த உளவேக்கால் ஏரியாவில் அதாவது ஒரு பெரிய மரம் இல்லாத ஒரு வீடே இல்லை. சின்ன செடியாகவும் ஒரு வீட்டை கொண்டு வச்சு அழகாக வச்சுருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுடைய எல்லாருக்கும் தெரியுது ஒரு இயற்கையினுடைய வாழ்வாதாரத்துடைய அவசியம் என்ன. அது இயற்கையாக இருந்தால் தான் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரு வீட்லேயும் வாழை மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாருமே சூப்பரான மாடர்னான பேர்
4: வச்சிருக்காங்க.
3: உளவாய்க்கால் வந்து எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? 40 வருஷமா?
4: 40 வருஷம் கரும்பு இருக்கும், நெல் இருக்கும், எல்லாம் இருந்தது, நல்லா சௌமா இருந்தது. ஆனா இப்ப வந்து எல்லாம் கம்பெனி ஆயிப்போச்சு, வீடு ஆயிப்போச்சு.
3: நீங்க என்ன ஊர்ல இருந்து கல்யாணம் கடிதம் வந்திருக்கீங்க? மயிலத்துல இருந்து வந்திருக்கீங்க. மயிலத்துல இருந்து இங்க வரும்பொழுது ஐயோ கண்ணு தெரியாத ஊர்ல விட்டான்னு நினைச்சீங்களா, இல்ல வந்து சூப்பரான ஊருக்கு தான்
4: வந்திருக்கீங்க?
3: அப்ப வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க? நீங்க கல்யாணம் கடிதம் வந்தப்ப என்னென்ன
4: வேலை?
3: நல்லா இருக்கு. போகும்போது பாட்டு எல்லாம் போடுங்க. இந்த மாதிரி வேலை அப்புறம் இந்த ஊர்ல வந்து வேற என்ன வந்து சூப்பரா சிறப்பான அம்சங்கள்?
4: மாடுகள்லாம்
3: இருக்கு. ஊர் திருவிழா வந்தாலுமே எல்லாருமே கும்மி பாட்டு, அதுக்கப்புறம் கும்மி பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடத்துவாங்க.
5: திருவிழா நடந்ததுன்னா அப்ப எல்லாரும் கும்பலாம், பள்ளிக்கூடத்து காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்து அடிப்போம், பாட்டு போடுங்க, டான்ஸ் ஆடுங்க. சாமி ஊர்களை வரவுல
3: தெருக்கூத்து எல்லாம் நடக்கும்ல, அப்பெல்லாம்
5: பாப்போம். எல்லாரும் சாமி கூட ஆடி
3: போவாங்க,
5: ஆடிங்க, நாங்களும் கும்பலா கை கட்டிக்கணும் போவோம்.
3: மஞ்சள் தண்ணி ஊத்துறதுலாம் வச்சுருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இப்போ உங்க ஊர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு. என்னென்ன கம்பெனிஸ்லாம் சுற்றி வேலை?
1: ஹாய் மக்களே, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இணைந்திருங்கள் எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: அதே போல வந்து இப்ப உங்க ஊருக்கு ஒரு ஏதாவது ஒரு பலகாரம் சார், உங்க ஊரு காரங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு விஷயம் பலகாரம் கண்டிப்பா அப்படி என்ன பலகாரம் உங்க ஊர்ல வந்து சாமிக்கு நீங்க லட்டு கொடுக்குறீங்க, லட்டு விடுறது வந்து ரொம்ப சுத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது லட்டுன்றது வந்து இந்த ஊர்ல வந்து ரொம்ப சொல்றாங்க, ரொம்ப முக்கியமா இருக்குது.
1: ஒரு நாள் திருவிழா செஞ்சு கொடுத்தாரு, அப்ப முறுக்கு இதெல்லாம் கையில்
0: கேட்டாங்க. அப்புறம் வந்து இந்த ஊர்ல வந்து வெளிவெளிங்கெல்லாம் நல்லா வேற என்னென்ன சுத்து வட்டாரங்கள்லாம் உங்க ஊர் சுத்தி என்னென்ன ஊர் தான்
1: சுப்பனே இருக்கோம் சேந்தனம் குடைப்பட்டம் அது எல்லாம் குறைவு எல்லாமே அங்க வந்து வெளியில் என்ன மரம்
0: அமைஞ்ச ஒரு ஊர் மாதிரி இருக்கு. அது இல்லாம ஊர் பக்கத்து மரத்தாலேயே
1: வச்சு அவங்க அவங்க ஊர்ல பூஞ்செடி இல்லாத ஊரே இருக்க
0: எல்லாமே
1: எங்க வந்தா ஒரு

0: எல்லாரும் ஒன்னா சார் உங்களை பண்ணாங்க. இந்த ரோடு என்ன ஊர் வரைக்கும்
1: போகுது?
0: ரோடு
1: போகுது போகுது இயற்கையாக மரம் பூஞ்சி கொடி ஆம் நிறைய நட்டு கரும்பு நல்லா இருக்கும்.
0: ரொம்ப நன்றிங்க.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்களே, நேரம் சரி 5:45 ஐந்து நொடிகளை எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 நீங்க ரசிச்சிட்டீங்க. நம்மை சுற்றி நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில உளவாக்கல் பகுதியில இருந்து நம்மளுடைய ஆர்ஜிஸ் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆர்ஜியோட மீண்டும் பேசிக்கொண்டே வணக்கம்.
1: ஓகே பவானி, இங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா இது வந்து வில்லியனூர் கொம்யூனியன்ல இருக்கு, ஊசுலூர் தொகுதிக்கு உட்பட்டுதான் இந்த உளவாய்க்கால் அப்படின்ற பிளேஸ் அமைஞ்சிருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து கம்பெனிஸ் அண்ட் வந்து கொஞ்சம் பேர் வந்து விவசாயம் இந்த மாதிரி சார்ந்த தொழில்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இருந்தாலும் இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, ஒவ்வொரு ஊரோட கதை சொல்றாங்க. சோ உண்மையான கதை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அவங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: நடக்க முடியாது, களி மண்ணா இருக்கும், வாய்க்கால தண்ணி நிறைய போவோம், நடந்து போறது கொஞ்சம் பயப்படுவோம், வழிக்குன்னு ஊந்துருவோம். அதனால இந்த
1: உளவாய்க்கான்னு
2: அதனாலதான் உளவாய்க்கா உளவாய்க்கான்னு சொன்னாங்க. ஆடி மாசத்துல கோயில் திருநாளா நல்லா நடக்கும்.
1: ஓகே, இந்த ஊர்ல ஃபேமஸ்.
2: ஆமா, நான் வரும்போதுல ஒரு 20 ஊர் தான் இருந்தது, இப்ப நிறைய வீடு கம்பெனி எல்லாம் நிறைய வந்துருக்கு.
1: எங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க ஊர்ல இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது. எங்க ஊர்ல இருந்து நாங்க இதை தயாரிக்கிறோம், எங்க ஊர்ல வந்து விவசாயத்துல இங்க இருந்து நான் நிறைய ஊர்ல இருந்து இங்க வாங்கி போவாங்க அந்த மாதிரி.
2: நிறைய வாங்கிக்கிறாங்க, நிறைய வீடு எல்லாம் கட்டிக்கிறாங்க.
1: ஒரு 100 பேர் கடைத்தெருவுக்கு போடுவாங்க.
2: கோயில் திருநாள் 5 நாள் வைப்பாங்க.
1: இந்த ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து நாங்க சமையல் பண்ணி கொடுப்போம் வீட்டுல இருந்தே. அந்த மாதிரி நிறைய யாரு கேட்டாலும் அதுதான் சொல்றாங்க. இந்த ஊருக்கு வந்து விவசாயம், அடுத்தபடியா கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுல வந்து சமையல் பண்றவங்க நிறைய பேர்.
2: கொக்குதான் சமையல்காரங்க தான் நிறைய பேரு. அதுல சில பேர் பெரிய பெரிய கல்யாண மண்டபத்துக்கு எல்லாம் செய்வாங்க. எங்க வீட்டுல நிறைய இருக்கிறாங்களே.
1: சரி, இந்த ஊருக்குன்னு ஒரு ஃபேவரட் டிஷ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எங்க ஊர்ல வந்து இது புதுசா நாங்க செய்வோம், இது கண்டுபிடிச்சதே நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது. இந்த நார்மலா கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும்
2: சமைக்கிறதுல எங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய.
1: சரி, இப்ப தீபாவளி எல்லாம் வரப்போகுது, இப்ப அதிர்ஷ்டம் இருக்கு,
2: அதெல்லாம் செய்வாங்க.
1: அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன டிஷ் எல்லாம்
2: இல்லையா?
1: சரி, ஓகே. இப்ப முருகன் எல்லாம் வந்து என்னென்ன வகையெல்லாம்
2: அது வந்து அவங்க நாங்களா சிம்பிளா எப்பயும் சொல்ற மாதிரி தான் சொல்லுவோம். அவங்க யாராவது கேட்டா சுட்டு கொடுப்பாங்க. என்ன வேணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இங்கெல்லாம் அந்த அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு விருப்பமே விரும்பி வாங்க, கிராமன்றதுனால விரும்பி வாங்க மாட்டாங்க. ஒரே ஐட்டம் தான், மத்தபடி என்ன கேட்டா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. என்ன வேணும்னு கேட்டா சொன்ன மாதிரி
1: வீட்லயே செஞ்சு இப்ப வேற ஊருக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது, பேக்கெட் போட்டு அந்த மாதிரி எல்லாம்
2: இல்ல. வேணும்ன்றவங்க முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க. இப்ப நாங்க அங்க வச்சுன்னு அவங்க வச்சுன்னு முன்னாடியே வந்து இது எனக்கு இத்தனை முடிச்சு இத்தனாம் தேதி வேணும்னு சொன்னா அவங்க அட்வான்ஸ் போயிட்டா அத்தனாம் தேதி அவங்க வந்து அவங்களே கேன் எடுத்துட்டு வந்து
1: வாங்கிடுவாங்க. ஊர்ல ஃபேமஸ் என்னன்னு கேட்டா நாங்க வந்து தமிழ் மட்டும் இல்லாம நிறைய வீட்டு பெண்களும் வந்து இந்த மாதிரி நிறைய தொழில் செய்யறீங்க வீட்டுல, எல்லாரும் கும்பலா வீட்டுல இருந்து. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து உங்க மூலியமா வந்து ஊரை பத்தி நிறைய நாங்க தெரிஞ்சுட்டோம். ரொம்ப நன்றிமா.
2: சரிம்மா, நன்றிங்க.
1: ஓகே மக்களே, அதாவது வந்து உள்ள கலர வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த

0: ஊரை பத்தி நிறைய தெரிய வந்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து பேசுவோம். அதுபடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.
1: ஆமாங்க, நம்ம ஆர்ஜி ஆஷா சொன்ன மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஒரு சூப்பரான பாடலாம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மக்களே, நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 நீங்க கேட்டுருங்க நம்மை சுற்றி நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜிஎஸ் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளுக்கு போயிட்டு நேரடியாக போயிட்டு நம்ம பொதுமக்களோட பேசி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஹாய் மக்களே, உளவா கற்பகலை பத்தி மிகச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர்ஜோட பேசிக்கிட்டே வணக்கம்.
2: வணக்கம். நிகழ்ச்சி வந்து உளவுத்தாள் இருந்துதான் நம்ம ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஊரை பத்தியான வரலாறுகள், சிறப்பு அம்சங்கள், தொழில் வளர்ச்சி எல்லாமே வந்து டீட்டெயிலா நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து மும்மரமா வந்து மர வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஒரு அண்ணன், அவங்கள்ட்ட பேசுற வணக்கம்.
3: வணக்கம் மேம் ராஜா. உளவாக்கியால பர்னிச்சர் கடை வச்சிருக்கேன். நீங்க ஒரு 20 இயர்ஸ்ல
2: வந்து நீங்க ஒரு வளர்ச்சி பார்த்திருப்பீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு?
3: இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறையவே மாற்றங்கள்லாம் மாறி இருக்கு. இப்போ உளவாக்கியால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொழில் ஃபேக்டரிகள் எல்லாமே இங்கே வந்துச்சு. அதே மாதிரி நம்ம உட் சம்மந்தப்பட்டதெல்லாம் மற்ற இடத்துக்கு போகிறத விட இந்த உளவாக்கியா சைடு, வில்லியனூர் சைடு வந்தீங்கன்னா எல்லாமே கம்மியாகவே கிடைக்கும். கம்மியான ப்ரைஸ்லையும் கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாகவும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் தரமாக.
2: அதான் இப்போ அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து ரோடு வந்ததுலேருந்து இந்த ஊர் வந்து ஒரு பெரிய அபரே வளர்ச்சியாக இருக்குது. அதை எப்படி பார்க்கணும்?
3: இப்போ ஒரு மாற்றமாக தான் நினைக்கிறோம் எல்லாமே. இப்போ அது வந்ததுலேருந்து இப்போ நிறைய தொழில் வளர்ச்சி, நிறைய விஷயங்கள் மாறுது, நிறைய ஊருக்கு நல்ல நிறைய நன்மைகள் நடக்குது, நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்குது. இப்போ
1: ஹாய் மக்களே, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம ஆர்ஜஸோட பேசிக்கிட்டே இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்க

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்னதான் எக்கச்சக்கமான தொழில்நுட்ப கோளாறு வந்தாலும் நம்ம அஜசியஸ் நாங்கள் விடாது விடாது பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நாமளும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் பேசுறதுக்கு. பேசலாம் ஆர்ஜேவோட. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். ஆ சொல்லுங்கண்ணா. உங்க ஊர்ல வந்து பூச மரம் தேக்க மரம் தான் வந்து அதுக்கு வேறு மரம் இதுதான் நம்ம குழாய்க்கால்னாலே இதுதான் ஃபேமஸ் நமக்கு எல்லாமே இதுதான் நம்மளுக்கு ஃபேமஸ். இதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டு மரங்கள் வேங்க மரம் படாக்கு மரம் இது மாதிரி நம்ம கேட்டாலும் பர்மா அது எல்லாமே நம்ம வாங்கி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ இது எல்லாமே நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். கலைஞர்மா நம்ம என்னென்ன செய்யணுமோ நம்ம சிஎன்சி உட்கார்வீங்களா என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே நம்ம செஞ்சு நம்ம நல்லா பெரிய லெவல்ல என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கொடுக்குறோம். என்னென்ன தேவைகள் இருக்கோ வெளியில போயிட்டு நம்ம வெளியூர் போய் வாங்குறத விட நம்ம ஊர்லயே நம்மளே எல்லாமே தரமா பக்காவா செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம்.
3: ரொம்ப சந்தோஷம்.
2: தேங்க்யூ சோ மச்.
4: உழவாய்க்கல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஊருடைய வளர்ச்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசணும். இந்த ஊர்ல அதிகமா தென்னை மரம் பனை மரம் வேப்ப மரம் மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான மரமும் வந்து சூப்பரா ஒரு விஷயம். அது இல்லாம இந்த ஊர்ல வந்து ஒரு பைபாஸ் ரோடுனாலே சூப்பரான ஒரு வளர்ச்சி வந்து இந்த ஊர் வந்து கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊருடைய உழவை ஊர்ல வந்து பத்து தண்ணில இருந்து அதாவது விழிநீர் வரைக்குமே ஒரு பெரிய வாய்க்கால் ஒண்ணு போயிட்டு இருக்குது. சோ அதனால வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு.

0: வந்து டாடா பாபாய் சொல்லிட்டது நான் ஆர்ஜே ஆஷா
1: மற்றும் உங்க தோழர்கள் பாய்.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: ஹாய் மக்களே, நேரம் சரி 6:04 22 சொல்லும்பு தெரிஞ்சுக்கும். எஸ், நம்மை சுற்று நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்மை சுற்று நிகழ்ச்சியில உளவாக்கால் பகுதியை பத்தி நம்மளோட ஆர்ஜோடும் பொதுமக்களோடும் பேசி எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல பகுதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? எஸ், தினம்தோறும் மாலை 5 மணிக்கு நம்மை சுற்று நிகழ்ச்சியை மறக்காம கேட்கணும். இப்போ நிகழ்ச்சி நிறைய சூப்பரான பாடல் வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: அப்பா, 3000 கொடுங்களே.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க,
2: எடுத்துட்டு போ.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: இன்று சென்னையில் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள், துறைமுகப் பணிகள், அமிர்த பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகளையும் தொடக்கி வைத்தார். நவராத்திரி விழா இன்று தொடங்கியதை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஒருநாள் அரசுமுறை பயணமாக சென்னை வந்துள்ளார். சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்களில் சாலை மற்றும் ரயில்வே போக்குவரத்து, துறைமுக உள்கட்டமைப்பு, பெட்ரோலியம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சுமார் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை துறைமுகம் மற்றும் வஉசி துறைமுகம், காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றில் முன்முயற்சிகள் மற்றும் அமிர்த பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகள் ஆகியவை இதில் அடங்கும். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று சாதனை என்று குறிப்பிட்டார். இந்த முயற்சிகள் தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பு கடந்த 2001 அக்டோபர் மாதத்தில் குஜராத் முதலமைச்சராக தாம் பதவியேற்ற பிறகு அரசு பொது சேவையில் தாம் 25 நிறைவு செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நவீன உள்கட்டமைப்பை சார்ந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பாரம்பரியமும் நவீன வளர்ச்சியும் எவ்வாறு கைகோர்த்து செல்ல முடியும் என்பதற்கு தமிழ்நாட்டின் கோவில்கள் மற்றும் அறிவியல் நிறுவனங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்கள் சான்றாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மாநில மக்களுக்கு நவராத்திரி விழா வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் சென்னை IIT அமைக்கப்பட்டுள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இந்த மையம் 100 மனித மூளைகளை வரைபடமாக்குவதற்கும் 3D வடிவத்தை உருவாக்குவதற்கும் முன்னோடியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனித மூளையின் தனித்துவமான வரைபடத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முன்னதாக அவர் சுமார் 4,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2 பூவிருந்தவல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து போரூர் புறவழிச்சாலை ரயில் நிலையத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை ரயில் நிலையம் வரை பிரதமர் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். அவரது இந்த ரயில் பயணத்தின் போது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் உடனிருந்தார். இந்த வழித்தடம் இரட்டை அடுக்கு முறையில் கட்டப்பட்டதாகும். அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். தொடர்ந்து போரூர் ஏரி அருகே அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதமர் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் திறந்து வைத்தார். மேலும் தமிழகத்தில் துறைமுகம் சார்ந்த உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். தொடர்ந்து கல்வித்துறையில் மகத்தான பணிகளை மேற்கொண்டுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்றார். நவராத்திரி பண்டிகையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். துர்கா தேவியின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் வலிமை, தைரியம் மற்றும் நல்ல ஞானத்தை வழங்கும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்னை ஜெகதாம்பா தேவியின் கருணையுடன் வலுவான, வளமான மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் உறுதிப்பாட்டை அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக செய்தியில் கற்பூர நாயகியே என்ற தமிழ் பக்தி பாடலின் வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். தேவியின் ஆசிர்வாதம் மக்களிடையே பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அன்னையின் தெய்வீக ஆசிர்வாதம் நாட்டு மக்கள் மீது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு

0: சமூக ஊடகங்களான @airnews_ புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதியன்று தன் தானியா கிருஷி யோஜனா என்னும் திட்டத்தை விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக தொடக்கி வைத்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: நாடு முழுவதும் ஆர்வமுள்ள 100 விவசாய மாவட்டங்களில் விவசாயத்தை வலுப்படுத்த கடந்த ஆண்டு பிரதமரின் தன்தானிய கிருஷி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. மாவட்டம் சார்ந்த விவசாய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி வைத்தார். இத்திட்டம் 11 அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் உள்ள 36 மத்திய திட்டங்கள் மற்றும் மாநில திட்டங்கள் மற்றும் தனியார் துறை பங்கேற்புடன் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு காலம் நிறைவடைந்துள்ளது. முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மாவட்டங்களும் தங்கள் செயல்திட்டங்களை தயாரித்து செயல்படுத்தி வருகின்றன. இந்த மாவட்டங்களில் சராசரி செயல்திறன் 18.85 இருந்தது. இது கடந்த ஆகஸ்ட் மாதம் 46.89 அதிகரித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். மக்கள் சேவையே தேச சேவை என்ற தாரக மந்திரத்தாலும் தனது அயராத உழைப்பாலும் இந்த பயணத்தை அவர் கடந்து வருகிறார். வருகிற 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அரசும் அவரது தலைமையில் கடுமையாக உழைத்து வருகிறது. அவரது இந்த தொலைநோக்கு பார்வை எவ்வாறு செயல்பாடாக மாறியுள்ளது என்பதற்கான உதாரணத்தை இன்றைய சிறப்பு செய்தியில் காண்போம்.
2: புதுடெல்லியில் கடந்த செப்டம்பர் மாதம் 17 தேதியில் செமிகான் இந்தியா என்ற மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். உலகளாவிய தயாரிப்பாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், முதலீட்டாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். உலகளாவிய மின்சாதன உற்பத்தியில் முக்கிய அடித்தளமாக செமிகண்டக்டர் விளங்குகிறது. இது தற்போது 4.3 மில்லியன் டாலர் மதிப்பை கொண்டுள்ளது. இந்திய மின்னணு பொருட்கள் உற்பத்தி 2014-15 ஆண்டு 1.9 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 2025-26 ஆண்டு 7 மடங்கு அதிகரித்து 13.1 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 38,000 கோடியிலிருந்து 11 மடங்கு உயர்ந்து 4.24 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. ஸ்மார்ட் போன் உற்பத்தி 33 மடங்கு உயர்ந்து 18,000 கோடியிலிருந்து 6.27 லட்சம் கோடியாகவும் ஏற்றுமதி 165 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பயன்படுத்தப்படும் கைபேசிகளில் 99.2% இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறது. உலக அளவில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துறையின் மூலம் தற்போது 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் அடுத்த கட்டமாக கடந்த 2021 ஆண்டில் 76,000 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் செமிகான் இந்தியா 1.0 திட்டம் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2026 ஆண்டு ஜூலை மாதத்தில் 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகான் இந்தியா 2.0 திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் செமிகண்டக்டர் உபகரணங்கள், மூலப்பொருட்கள் தயாரிப்பு, ஆராய்ச்சி மேம்பாடு, திறன் மேம்பாடு ஆகிய முக்கிய திட்டங்கள் இதன் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன.
1: இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐநாவுக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித உரிமைகள் ஆணையம் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என கூறியுள்ள தூதரகம், அமைதியான முறையில் ஒன்று கூட அரசியல் சாசனம் அனுமதித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. நீதித்துறையும் ஊடகமும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள், துறைமுகப் பணிகள், அமிர்த பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகளையும் தொடக்கி வைத்தார். நவராத்திரி விழா இன்று தொடங்கியதை முன்னிட்டு குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்.
4: ஆமாப்பா, ஏன்பா தாதி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
3: அதேதான்ப்பா, 60 ரூபா.
4: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபாய் தான் கேஷ் இருக்கு.
3: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா,
4: அடுத்த வழி.

0: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யுபிஐ மூலமா.
1: நல்ல வேளை யுபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 50 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 இது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியவர் எஸ் ராஜேஸ்வரி.

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சங்கீதா சிவகுமார் பாடியது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 6:36, 5:00 FM ரெயின்போ புதுவை 102.8 இது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடலை பாடியவர் கே எஸ் சித்ரா.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடலை பாடியவர் சுதா ரகுநாதன்.

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இரவு இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இரவு 7:00 முதல் 7:15 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 ஃபார்ம் டு சிட்டி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. தொடக்கமாக நகர்ப்புற இளைஞர்களுக்கான மீன் வளர்ப்பு வாய்ப்புகள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1215 கிலோஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இரவு 7:00 முதல் 7:15 மணி வரையிலும், 8:00 முதல் 8:58 மணி வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10:00 ரவி வாஸ்ரி அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஜெகதீஷ் ஹுக்கார் அவர்களின் தபலா இசை இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலர், அதனைத் தொடர்ந்து 1215 கிலோ ஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களே, 1215 கிலோ ஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:45 தகவல் தளம். 8:30 சக்தி உலா, வாழ்வளிக்கும் வனதுர்க்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 9:00 அரங்கிசை, திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு உடலினை உறுதிசை. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சசிகலா. நண்பகல் 12:00 டெட் குரு. தொடக்கமாக அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து அறிவியல் ஆசான் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம். சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். இதில் சமையல் குறிப்புகள். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி மொழி பாடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒலிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை இயக்கம் கே பாக்யராஜ். 5:00 பொன்மாலை பொழுது குயில் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. 6:00 திரையிசை. மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 மணி வரையிலும், 8:00 முதல் 8:58 மணி வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் தொடக்கமாக உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ்

சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, 10:35 தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, மதியம் 3 மணிக்கு ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி மற்றும் 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8 மணி, 10 மணி மற்றும் 11 மணிக்கும், இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

0: நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உறவுகளை பேணுதல் வழங்குபவர் முனைவர் சூத்தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 தொடர்ச்சி. வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:02 விளையாட்டுக்களம். மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம் குறித்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர். சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. சிக்கன் குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முருகன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 மணி வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் இனிய நேரம் நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு: குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டுமா? நெறிப்படுத்துபவர் ஆர். ஜி அருள்முருகன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற்பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் குக்கரி ஷோ. பிற்பகல் 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹெலோ டாக்டர் நிகழ்ச்சி. இதில் உலக மூட்டு தினம் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி. கார்த்திக் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர். ஜே ஜார்ஜ், ஆர். ஜே சாண்ட்ரின். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:02 முதல் 7:15 மணி வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதை தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்றால் 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். தொடர்வது 7:00 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நாராயணசாமி. நவராத்திரி பண்டிகையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். துர்காதேவியின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் வலிமை, தைரியம் மற்றும் நல்ல ஞானத்தை வழங்கும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்னை ஜெகதம்பா தேவியின் கருணையுடன் வலுவான, வளமான மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் உறுதிப்பாட்டை அரசு நிறைவேற்றும்

என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக செய்தியில் கற்பூர நாயகியே என்ற தமிழ் பக்தி பாடலின் வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். தேவியின் ஆசிர்வாதம் மக்களிடையே பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அன்னையின் தெய்வீக ஆசிர்வாதம் நாட்டு மக்கள் மீது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் சவால்களுக்கு உலகம் தீர்வு காண்கிறது என்றும் அவற்றை வழங்குவதற்கான திறமையும் திறனும் இந்திய இளைஞர்களிடம் உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்று பேசினார். வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டில் 5 இருந்த மெட்ரோ ரயில்களின் எண்ணிக்கை தற்போது 25 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ரயில்வேயில் 3548 பட்டதாரி பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட இருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிக்கெட் மேற்பார்வையாளர், ஜூனியர் கணக்கு உதவியாளர் மற்றும் தட்டச்சர், மூத்த எழுத்தர் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்த தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நன்றி.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அந்த பாடலை நம்ம கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாட நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி. HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
1: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM ரெயின்போல மனம் விரும்புதை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ நிகழ்ச்சியோட நிறைவா வரக்கூடிய நேயர், ஹலோ.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் எனக்கு?
3: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து ஜெயம் ரவி அண்ட் அசினுடன் நடிக்கல சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே. இந்த சாங்கோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஒளிபரப்புறீங்களா மேம்?
2: ஓகே, கண்டிப்பா சார். நன்றி கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்ஸ் மேம், பை பை.

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அன்று.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள்.

0: வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு உகந்த கருத்துக்களை திருவள்ளுவர் கூறிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா.
2: மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே.
0: தமிழ் இலக்கியத்தின் ஆளுமையாக திகழ்ந்த மகாகவி பாரதியார் காசியில் வாழ்ந்த காலத்தில்தான் அவரது மனதில் மகத்தான தாக்கம் உருவானதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: ஆப் சபீனே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. அச்சமிலை அச்சமிலை.
2: தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். இன்றும் கூட காசி வாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
0: உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் வலிமை மாணவர்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுமாறும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கல்விச் சூழல் மாறி வரும் வேளையில் நாட்டில் புதிய ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தின் ஒரு பகுதியாக வாரணாசியில் இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். உடற்பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணத்தின் முடிவில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் முழு அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு ராம்தாஸ் அத்வாலே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்றார். நியாயமான காரணங்களின் அடிப்படையிலேயே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக தேவையில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ரயில்வேயில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பை அந்தந்த மண்டல ரயில்வே தேர்வு வாரியங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி பட்டதாரி நிலையிலான டிக்கெட் பரிசோதகர், சரக்கு ரயில் மேலாளர், இளநிலை கணக்காளர் மற்றும் முதுநிலை கணக்காளர் உள்ளிட்ட 3548 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: இந்தியா ரஷ்யா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக INS சஹ்யாத்ரி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக் சென்றடைந்தது. மத்திய அரசின் மகாசாகர் கொள்கையின் அடிப்படையில் கடல்சார் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்திரா 2026 என்ற பெயரிலான இந்த பயிற்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 18 வரை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியின் இடையே இருநாட்டு கடற்படையினரும் தத்தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் தற்போதைய சூழலில் பின்பற்ற வேண்டிய நவீன போர் முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே கடற்படையின் மற்றொரு கப்பலான INS திரிசூல் இந்தியா இங்கிலாந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் சென்றடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்வதற்கென 375 நியாயவிலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்குவங்க கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் 30 மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் 344 வட்டாரங்களிலும் தலா ஒன்று வீதம் இவை திறக்கப்பட உள்ளன. இந்த மருந்தகங்களில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கான தடுப்பூசிகள் மற்றும் இதர மருந்து பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் ராசல் கைமா கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமிகள் 22 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் தீப்பற்றிய தகவல் அறிந்ததும் ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடலோர காவல்படையினர் சம்பவ பகுதிக்கு சென்று மாலுமிகளை மீட்டு வந்திருப்பதாக தூதரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மாலுமிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அனைவரும் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆண்ட்ரூஸ் ராணுவப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைன் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் அக்கறை செலுத்தினாலும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுடனான மோதல் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் யுக்ரைனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் டீசல் விநியோகம் செய்ய ரஷ்யாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அன்வி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 47.3 ஓவரில் 275 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி 46.2 ஓவரில் 226 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
8: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
9: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: என்னப்பா ஹம்மிங்ல ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: நேரம் 7:30.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடை.

0: வாருங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: தமிழ் தமிழ் தமிழ் எங்க அக்க?
2: வா லட்சுமி, வா வா, கொஞ்சம் அப்படியே மொட்டை மாடிக்கு வா.
1: மொட்டை மாடிக்கா? மேல இருக்கியா?
2: மேலதான் இருக்கேன், பாத்து பத்திரமா ஏறி வா மேல.
1: அப்பா, என்ன மொட்டை மாடியில கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது?
2: இதுவா, நாங்க இங்க ஒரு மீன் தொட்டி கட்ட போறோம்.
1: மீன் தொட்டியா? எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் கண்ணாடி தொட்டி வச்சு மீன் வளர்ப்பாங்க, நீ என்ன மொட்டை மாடியில வளர்க்க போறன்னு சொல்ற?
2: கண்ணாடி தொட்டில வளர்க்கிற மீன் அலங்கார மீன், நமக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும், வீட்டுக்கும் அழகா இருக்கும், மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அது எல்லார் வீட்லயும் இருக்கிறது. ஆனா இங்க நாம கட்ட போற தொட்டி அலங்கார மீன் இல்ல, இது பிசினஸ் பண்றதுக்கான மீன்.
1: பிசினஸ் பண்றதுக்கான மீனா? என்ன சொல்ற?
2: ஆமா, இதுல நம்ம சமைப்போம் இல்லையா?
1: ஆமா,
2: அந்த மாதிரியான மீன்கள் வளர்க்க போறோம்.
1: நம்ம சாப்பிடுறோமே அந்த மாதிரி கெளுத்தி கெண்ட மீன், இந்த மாதிரி சொல்றியா?
2: ஆமா ஆமா, கெண்ட மீன் தான் வளர்க்க போறோம்.
1: கெண்ட மீன் மொட்டை மாடியிலுமா வளர்க்க முடியும்?
2: ஆமா, நம்ம கிராமத்திலாம் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர்னு இடம் ஒதுக்கி அதுல பண்ண குட்டை வச்சு மீன் வளர்ப்பாங்க இல்லீங்களா?
1: ஆமா.
2: ஆனா அந்த மாதிரி மீன் இப்ப எவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம மொட்டை மாடியிலே மீன் வளர்க்க முடியும்.
1: அது எப்படி?
2: அது எப்படின்னு நான் சொல்றத விட அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தவங்க சொல்றத கேக்கும் போது உனக்கே கிளியரா புரியும்.
1: அப்படியா? யார் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் சொல்ல.
2: நகர்ப்புற இளைஞர்களுக்கான மீன் வளர்ப்பு வாய்ப்புகள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களோட உரைய கேட்கலாம்.
1: ஓகே,
3: வணக்கம். நகர்ப்புற இளைஞர்களுக்கு மீன் வளர்ப்பு மூலம் வருவாய் ஈட்டக்கூடிய முறைகள் பற்றி இன்று நாம் தெரிவிக்க உள்ளோம். இந்த நகர்ப்புற இளைஞர்களுக்கு மீன் வளர்ப்பில் பல்வேறு முறைகளில் நாம் வருமானம் ஈட்ட பல்வேறு முறைகளை பற்றி இன்று காண்போம். மீன் வளர்ப்பு என்றும்போது பொதுவாக கிராமப்புறங்களில் உள்ள நிலங்களில் குறைந்தபட்சம் அரை ஏக்கரிலிருந்து இந்த மீன் வளர்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் நகர்ப்புறங்களில் உள்ள இளைஞர்கள் மற்றும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வருவாய் ஈட்ட இந்த மீன் வளர்ப்பை நகர்ப்புறங்களில் மேற்கொள்ள வழிகள் ஏதாவது உள்ளதா என்று பார்த்தால், அதற்கான புதிய தொழில்நுட்பங்கள் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றில் குறிப்பிட்ட குறைவான இடத்தில் அந்த அரை ஏக்கர் அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய மீன் உற்பத்தியை நகர்ப்புறத்தில் குறைவான இடத்தில் ஒரு காலி மனையிலோ வீட்டின் பின்புறத்திலோ முட்டை மாடியிலோ இந்த சிறிய தொட்டிகளை அமைத்து அதன் மூலம் மீன்களை வளர்த்து விற்பனை செய்து வருவாயிட்ட கூடிய முறைகள் நிறைய தற்பொழுது வந்துள்ளன. அவற்றில் பயோஃபிளாக் கல்ச்சர், உயிரியல் குழும மீன் வளர்ப்பு முறை என்ற முறை இப்பொழுது புதிதாக வந்துள்ளது. இந்த முறையில் நாம் நிலத்தில் எப்படி கெண்டை மீன்களை வளர்த்து அதிகப்படியான மீன் உற்பத்தியை பெருக்கி வருவாய் ஈட்ட முடியுமோ, அதே முறையில் நாம் இங்கே நகர்ப்புறத்தில் இந்த தொட்டிகளில் மீன்களை வளர்த்து வருவாய் ஈட்ட முடியும். மேலும் இந்த மீன் வளர்ப்பு ஏன் நமக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது? இன்று உலகம் முழுவதும் மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன. இந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப உணவு பற்றாக்குறை, குறிப்பாக புரத உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. இந்த புரத உணவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதில் மீன் வளர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே அத்தகைய மீன் வளர்ப்பை நாம் நகர்ப்புறங்களிலும் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அதன் மூலம் மீன் உணவு தேவையும் நிவர்த்தி செய்ய முடிவதோடு அல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு புதிய வருவாய் ஈட்டக்கூடிய தொழிலாகவும் இது அமைகிறது. மேலும் இந்த பயோஃபிளாக் முறையில் மீன் வளர்ப்பு செய்வதோடு அல்லாமல் மற்றபடி அலங்கார மீன்கள் வளர்த்து வருவாய் ஈட்டலாம். இந்த சிறிய தொட்டிகளில் ரீசர்க்குலேட்டரி முறையில், அதாவது தண்ணீர் சுழற்சி முறையில் மீன்களை நாம் வளர்த்து அதன் மூலமும் வருவாய் ஈட்டலாம். மேலும் அக்வாபோனிக்ஸ் என்கின்ற தொழில்நுட்பத்தில் நாம் மீனும் மீனோடு காய்கறி செடிகளையும் அந்த ஒரே தொட்டில் வளர்த்து நாம் அதன் மூலமும் இரட்டிப்பு வருவாய் பெருக்க வாய்ப்புள்ளது. அக்வாபோனிக்ஸ் முறையில் மீன்களினுடைய கழிவுகள் அந்த தொட்டில் மேல் பகுதியில் வளர்க்கக்கூடிய கீரை வகைகள், தக்காளி போன்ற காய்கறிகள், இந்த மீன்களினுடைய கழிவுகள் உரமாக பயன்பட்டு அந்த காய்கறிகளை நாம் வளர்க்க ஏதுவாக இருக்கிறது. அவ்வாறு வளர்க்கும் பொழுது மீன்கள் மூலமாகவும் காய்கறிகள் மூலமாகவும் நமக்கு இரட்டிப்பு வருமானம் வர வாய்ப்பு.

உள்ளது. இந்த பயோஃபிளாக் முறையில் நாம் எந்தெந்த மீன்களை வளர்க்கலாம் என்று பார்க்கும்பொழுது, முக்கியமாக கிஃப்ட் திலேப்பியா என்ற மீன், இது வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் காணப்படும் மீன் குட்டைகளில் நாட்டுப்புற திலேப்பியா என்பவர்கள், அது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு 150 கிராம் 200 கிராம் மேலே வளராது. ஆனால் இந்த கிஃப்ட் திலேப்பியா என்கிற இந்த மீன் 1 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய தன்மை உடையது. இத்தகைய இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன்களை இந்த பயோஃபிளாக் என்ற முறையில் வளர்க்கும் பொழுது, நாம் இந்த மீன்களை 1 கிலோ வரைக்கும் வளர்த்து நாம் அதிகப்படியான உற்பத்தி பெருக்கலாம். மேலும் இந்த பயோஃபிளாக் மெத்தடில் கட்லா, ரோகு, மிர்கால் போன்ற இந்திய பெருங்கண்டை மீன்களையும் நாம் வளர்க்கலாம். அதோடல்லாமல் பங்கேசிய சுச்சி என்கின்ற கெளுத்தி மீன் மற்றும் இந்த ரூப் சந்தர் என்கின்ற ஒரு வகையான நன்னீர் வவால் என்கின்ற மீன்களையும் இந்த பயோஃபிளாக் தொட்டியில் வளர்த்து நாம் உற்பத்தியை பெருக்கலாம். இந்த பயோஃபிளாக் சிஸ்டம் என்பது என்ன, எவ்வாறு அது கிராமப்புறங்களில் குளங்களில் வளர்ப்பதை விட நமக்கு மேலானதாக உள்ளது என்பதை நாம் பார்ப்போம். பயோஃபிளாக் சிஸ்டத்தில் வளர்ப்பது என்பது நமது வீட்டு தோட்டத்தில் அல்லது காலிமனையில் 4 மீட்டர் விட்டம், 1.5 அடி உயரத்தில் வட்ட வடிவில் ஒரு தொட்டியை நாம் அமைக்கிறோம். இதற்கு நாம் சிமெண்ட் தொட்டியாகவும் அமைக்கலாம் அல்லது இரும்பு கம்பி வலையை வட்ட வடிவில் அமைத்து அதன் உள்ளே தார்பாலின் என்கின்ற பிளாஸ்டிக் ஷீட்டை, அதாவது கனமான 650 GSM என்பவர்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய திக்கான அந்த தார்பாலினை உள்ளே அமைத்து அதில் நாம் இந்த மீன் குஞ்சுகளை நாம் வளர்க்கலாம். அவ்வாறு அமைக்கும் பொழுது அந்த தொட்டியின் நடுப்பகுதியில் குழிவாக அமைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தொட்டியில் தேங்கக்கூடிய கழிவுகள் அந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து வெளியேறுமாறு நாம் குழாய்களை அமைத்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த தொட்டியில் நாம் அதிக எண்ணிக்கையில் மீன்களை இருப்பு செய்யலாம். அவ்வாறு இருப்பு செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய கழிவுகள் இந்த பயோஃபிளாக் சிஸ்டத்தில், அந்த கழிவுகள் மீண்டும் மீன்களுக்கு உணவாக மாறுகிறது. அது எவ்வாறு என்றால், மீன்கள் இடக்கூடிய கழிவுகள் அதை வந்து சில வகையான பாக்டீரியாக்கள், அந்த பாக்டீரியாக்கள் வந்து அமோனியா மற்றும் நைட்ரேட் பாக்டீரியாக்கள் கிரகித்து அதை நைட்ரேட்டாக மாற்றும் பொழுது அது உரமாகிறது. அவ்வாறு உரமாகும் பொழுது அந்த நீரில் உள்ள ஆல்கே மற்றும் தாவர நுண்ணுயிர்கள் அவற்றை உணவாக எடுத்து வளரும் பொழுது அங்கே பாசி போன்ற ஒரு பொருட்கள் உருவாகிறது. அது புரதச்சத்து மிகுந்ததாக இருப்பதால் அதை மீன்கள் உணவாக எடுத்து வளர்கிறது. அவ்வாறு செய்யும்போது நாம் மீன்களுக்கு தனிப்பட்ட முறையில் உணவு இடும் செலவு மிக கணிசமாக குறைந்து நமக்கு செலவை மிச்சப்படுத்துகிறது. மேலும் இவ்வாறு அந்த மீன் கழிவுகள் நீரில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி மீன்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதனால்தான் இந்த பயோஃபிளாக் சிஸ்டத்தில் அதிக எண்ணிக்கையில் நாம் மீன் இருப்பு செய்ய முடியும். அவ்வாறு செய்யும் பொழுது நாம் அடிக்கடி நீர் மாற்ற வேண்டிய தேவையும் இருக்காது. இந்த பயோஃபிளாக் சிஸ்டத்தில் இந்த மீன் கழிவுகளை பாக்டீரியாக்கள் மீன்களுக்கு தேவையான உணவாக மாற்றுவதற்கு அதிக அளவில் பிராணவாயு தேவைப்படுகிறது. இந்த பிராணவாயு அதிக அளவில் அந்த தொட்டில் கிடைக்கும்படி நாம் ஏரேட்டர் போன்ற உபகரணங்களை, காற்று புகுத்தி போன்ற உபகரணங்களை நாம் அந்த தொட்டிக்கு அருகில் வைக்க வேண்டும். அவ்வாறு வைக்கும்பொழுது அதிக அளவில் பிராணவாயு அந்த தொட்டில் கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கும் பொழுது அதை அந்த பாக்டீரியாக்கள் எடுத்துக்கொண்டு இந்த அமோனியா மற்றும் நைட்ரேட்டை மீன்களுக்கு தேவையான உணவு உற்பத்திக்கு அது பெரிதும் பயன்படுகிறது. அடுத்ததாக தொட்டியில் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்வதற்கு 1 வாரத்துக்கு முன்பாக இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்கு நாம் ப்ரோபயோட்டிக்ஸ், வெள்ளம், உப்பு சிறிதளவு போன்றவற்றை போட்டு அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை நாம் வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்ந்த பிறகு அது போதுமான அளவுக்கு இருக்கிறதா என்பதை இன்காப் என்ற கோன் வடிவ கிளாஸ்களில் அந்த நீரை ஊற்றி பார்த்தால் அதில் 25 ml அளவுக்கு அந்த செடிமெண்ட் இருந்தால் அந்த நீரில் போதுமான அளவுக்கு பாக்டீரியாவுடைய வளர்ச்சி இருக்கிறது என்ற அர்த்தம். பிறகு நாம் அந்த மீன்களை இருப்பு செய்யும் பொழுது அந்த மீன்கள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் இது மட்டுமல்லாது மேற்கொண்டு மீனின் எடையில் 2.5% அளவிற்கு மீன் உணவும் நாம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்து
வந்தால் மீன்கள் நன்றாக வளரும். மேலும் இந்த மீன்

வளர்ப்பில் நாம் மீன் வளர்ப்பு தொட்டியில் உள்ள நீரினுடைய தரத்தை அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும். அம்மோனியா மற்றும் நைட்ரேட் அளவு குறிப்பிட்ட, அதாவது 1 ppmக்கு கீழே இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் மீன்களுக்கு ஆரோக்கியமான சூழல் இருக்கும். அவ்வாறு இருக்கிறதா என்பதை அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும். மேலும் பிராணவாயுனுடைய அளவும் 4 ppm அளவுக்கு மேல் இருக்கிறபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு டெம்பரேச்சர், அதாவது சீதோஷ் நிலை வந்து 24 to 28 °C அளவுக்காவது இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் பராமரித்து இந்த நீரின் தரம் சரியாக இருக்கிறதா என்று அடிக்கடி பராமரித்து மீன்களுக்கு தேவையான உணவுகளை இட்டு தினந்தோறும் அவற்றை காலையில் ஒரு தரம் மாலையில் ஒரு தரம் உணவிட்டு பார்த்து கொண்டு வர வேண்டும். இதில் அதிகப்படியான மீன் கழிவுகளோ இல்லை உணவினுடைய கழிவுகளோ அடியில் தேங்காத வண்ணம் பார்க்க வேண்டும். அவ்வாறு தேங்கினால் அதை வந்து நாம் வாரத்துக்கு 2 times வெளியேற்ற வேண்டும். அவ்வாறு வெளியேற்றிவிட்டு குறைந்த அந்த நீரின் அளவுக்கு புதிய நீரை சேர்க்க வேண்டும். இவ்வாறு சேர்த்து வளர்த்து வரும்பொழுது நாம் ஒரு 15,000 liter கொள்ளளவு உள்ள ஒரு தொட்டியில் 1000 மீன்களை நாம் இருப்பு செய்யலாம். 1000 to 1500 உள்ள இவ்வாறு நம் இந்த மீன்கள் இருப்பு செய்யும் பொழுது அதிலிருந்து நமக்கு 6 months அரை கிலோ அளவுக்கு மீன்கள் வளரும். இந்த 500 gram அளவுக்கு வளரும் பொழுது நமக்கு 1000 மீன்கள் இடும் பொழுது நமக்கு 500 kg அளவுக்கு மீன்கள் உற்பத்தியாகும். இந்த 500 kg மீன்களை நாம் விற்பனை செய்து, அதாவது கிலோ வந்து 200 rupees வித்தா கூட நம்மளுக்கு வந்து 1 lakh rupees அளவுக்கு நமக்கு வருவாய் ஈட்ட முடியும். இவ்வாறு இந்த பயோஃப்ளாக் முறையில் நாம் மீன்களை வளர்த்து வருவாய் ஈட்டலாம். மேற்கொண்டு இந்த பயோஃப்ளாக் சிஸ்டத்திலேயே நாம் நுண்மீன் குஞ்சுகளையும் வளர்த்து வருவாய் ஈட்டலாம். கிராமப்புறத்தில் நன்னீர் நிலைகளில், அதாவது ஏரி குளம் குட்டை வளர்க்கக்கூடிய மீன்களை, மீன் விதை குஞ்சுகளை நாம் நுண்மீன் குஞ்சுகளாக இருக்கும் பொழுது நாம் வாங்கி வந்து இந்த பயோஃப்ளாக் சிஸ்டம் தொட்டியில் இட்டு அவற்றை விரலளவு குஞ்சுகளாக வளர்த்து விற்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான வருவாய் வர வாய்ப்புள்ளது. இந்த பயோஃப்ளாக் சிஸ்டத்தில் வருடத்துக்கு 2 times அறுவடை செய்யலாம். அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு அதிகப்படியான வருவாய் ஈட்ட வாய்ப்புள்ளது. இந்த பயோஃப்ளாக் சிஸ்டம் தொட்டி அமைப்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மானிய உதவிகள் வழங்கும் திட்டங்கள் நிறைய உள்ளன. அவற்றையெல்லாம் நமது புதுவை மாநிலத்தில் உள்ள மீன்வளத்துறையிலும் மீன்வள மேம்பாட்டு முகமையிலும் மேலும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும் பயிற்சிகள் பெற்று அந்த திட்டத்தின் முழு விவரங்களை அறிந்து நாம் இதை மேற்கொள்ளும் பொழுது நாம் இந்த மீன் வளர்ப்பு மேற்கொள்வதற்கான ஆரம்ப செலவினத்தின் அளவை குறைத்து நாம் வருவாயை ஈட்ட வழிவகுக்கும்.

0: ப்ரோக்ராம் கேட்டு எப்படி இருந்தது?
1: சூப்பர் தமிழ், நிஜமாலுமே ரொம்ப விளக்கமா சொல்லிருக்காரு.
0: அது மட்டுமா சொல்லிருக்காரு, மத்திய அரசு இதுக்கான மானியம் தராங்க, அத பத்தியும் சொன்னாரு இல்லையா. சோ நம்ம ஏரியால படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கேட்டாங்க அப்படின்னா அவங்களும் வருங்காலத்துல ஒரு தொழில் முனைவோரா மாறலாம்.
1: சூப்பர் தமிழ், அப்போ நீ மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இளைஞர்களும் இந்த மாதிரி தொழில் செய்யலாம்னு சொல்ற, கரெக்டா?
0: கண்டிப்பா. இது மட்டும் இல்ல, நான் ஒரு சில டிப்ஸ் வச்சிருக்கேன், அத சொல்றேன், அதையும் கேளு. இது உனக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற வேஸ்டான காய்கறிகள் பழத்தோல்லாம் வச்சு கூட நாம இத ரெடி பண்ணலாம். இத நம்ம வீட்ல வளர்க்கிற மொட்டை மாடியில இருக்கக்கூடிய செடிங்களுக்கும் போடலாம், மாடி தோட்டத்துக்கு போடலாம், வீட்ல இருக்கிற தோட்டத்துக்கு போடலாம். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத யூஸ் பண்றதுனால விலையில்லா காய்கறிகளையும் சத்தான ஆரோக்கியமான காய்கறிகளையும் நம்ம பெறலாம்.
1: அப்படியா? அது எனக்கு கொஞ்சம் சொல்ல.
0: நான் சொல்றேன், நீ கேளு.
1: ஓகே தமிழ்.
0: இயற்கை உர வகைகள் தயாரிக்கும் முறைகள் பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வயல்கள்ல தொடர்ந்து ரசாயன உரங்களை அதிகம் போட்டு வருவதாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகம் பயன்படுத்துவதாலும் மண் வளம் குறைகிறது, நச்சு கலந்த உணவை பெற வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு வருது. ரசாயன உரங்களால் வயல்கள் பாதிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலும் மாசுபாடு அடைகிறது. எனவே ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்த்து இயற்கை வழி வேளாண்மையை கடைபிடிக்க வேண்டியதுடைய அவசியமும் உருவாகியிருக்கு. நீர்வளங்களை பாதுகாத்து மாசற்ற நீரை தக்க வைத்தல், இயற்கை சூழல் மாசுபடாமல் காத்தல், உணவு நஞ்சாவதை தடுத்து உயிரினங்களை பாதுகாத்தல், மண்ணின் மலட்டுத்தன்மை நீக்கி பொன் விளையும் பூமியாக மாற்றுதல், சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் கேடு ஏற்படாமல் தடுத்து ரசாயன உரங்களை தவிர்த்து சாகுபடி செய்வதே இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்றோம். இயற்கை வேளாண்மைக்கு மிகவும் அவசியமானது இயற்கை உரங்கள். அவற்றை தயாரிக்கும் முறைகளை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். கம்போஸ்ட் உரம், பண்ணை கழிவுகளில் இருந்தும் இலை சருகு மற்றும் குப்பைகளில் இருந்தும் புளூரோட்டஸ் காளான் வித்துக்களை பயன்படுத்தி ஒரு மாதத்திற்குள் மக்க வைத்து இந்த உரம் தயாரிக்கப்படுகிறது. தென்னை நார் கம்போஸ்ட் உரம், தென்னை நார்களில் 50% மேல் லிக்னின் மற்றும் செல்லுலோஸ் உள்ளது. தென்னை நார்களுடன் புளூரோட்டஸ் காளான் வித்துக்களை சேர்த்து மக்க வைத்து இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. தொழு உரம், இரு மாடுகள் வைத்திருக்கும் விவசாயி ஓராண்டில் 6 டன் தொழு உரம் தயாரிக்கலாம். மாட்டு சாணத்தை விட மாட்டின் சிறுநீரில்தான் தழைச்சத்து அதிகம் உள்ளது. எனவே மாட்டு கொட்டகைகளில் மண் பரப்பி மாடுகள் தின்று கழித்த வைக்கோலை அதில் பரப்பி அவற்றில் மாட்டை சிறுநீர் கழிக்கும்படி செய்து அதை சேகரித்து மக்க வைத்து இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. பின்னாக்கு உரம், ஆமணக்கு, நிலக்கடலை, எள், பருத்தி, தேங்காய், புங்கன், இலுப்பை, வேப்பங்கொட்டை ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் பின்னாக்குகளை கொண்டு இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. பசுந்தால் உரம், தக்கை பூண்டு, சணப்பு, கொழுஞ்சி, மணிலா, அகத்தி, நரிப்பயிறு முதலியவற்றை பயன்படுத்தியும் மரம் செடி கொடி ஆகியவற்றின் தழைகளை பயன்படுத்தியும் இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த உரம் தழைச்சத்தாகவும் மக்குச்சத்தாகவும் பயனாகி நுண்ணுயிர்களை செயல்திறன் பெற செய்கிறது. மண்புழு உரம், ஆடு மாடு கழிவுகள் மற்றும் வீட்டு தோட்ட கழிவுகளை பள்ளத்தில் குவித்து அதில் மண்புழுக்களை இட்டு மக்கச் செய்து இந்த உரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த வகை உரத்தால் பயிர்களுக்கு தழை, மணி, சாம்பல், மெக்னீசியம், இரும்பு, துத்தநாகம், தாமிரம், கந்தகம் போன்ற உலோக சத்துக்களும் கிடைக்கின்றன. பயிர் சாகுபடி வரையிலும் இந்த சத்துக்கள் பயன்படுகின்றது. இது தவிர பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஜிப்ரலின், சைட்டோகைனின் ஆகிய வளர்ச்சி ஊக்கிகளும் கிடைக்கிறது.

0: இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல்நல நன்மைகள் குறித்த தகவல்களை கேட்கலாம். இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை நமது அன்றாட வாழ்வில் சேர்த்துக் கொள்வது உடலை ஆரோக்கியமாகவும் நோயற்றதாகவும் வைத்திருக்க உதவும் மிக சிறந்த வழிமுறையாகும். ரசாயன கலப்பற்ற இயற்கை உணவுகள் மற்றும் பச்சை காய்கறிகள் கீரைகள் மூலம் கிடைக்கும் முக்கிய உடல்நல நன்மைகளை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பசுமையான உணவுகள்ல விட்டமின் சி, ஏ, கே மற்றும் இரும்பு சத்து போன்ற அத்தியாவசியமான உயிர் சத்துக்கள் இருக்குது. இவை நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கும் கிருமி தொற்றுகள் மற்றும் பருவகால நோய்கள்ல இருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்ததா செரிமானம் சீராகிறது. நார்ச்சத்து கீரைகள்ல காய்கறிகள் மற்றும் இயற்கை தானியங்கள்ல நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது மற்றும் செரிமான மண்டலத்தை சீரா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. ஆன்டி ஆக்சிடன்ட் அப்படின்றது நம்ம நிறைய நிகழ்ச்சிகள்ல இப்ப ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கோம். நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ல கூட பாத்தீங்கன்னா இது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றதையும் கேட்டிருக்கோம் இல்லீங்களா. அந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் பசுமையான உணவுகள்ல அதிகமாகவே இருக்குது. இயற்கை உணவுகள்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது. இதனால புற்றுநோய், பக்கவாதம் மற்றும் முதியோர்களை தாக்கும் அல்சைமர் போன்ற தீவிர நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்குது. அடுத்ததா இதயம். இதய ஆரோக்கியம் மேம்படுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல ரொம்பவுமே முக்கியம். இரத்த அழுத்தத்தினுடைய அளவை குறைக்கிறதுல பச்சை காய்கறிகள்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ரொம்பவே உதவியா இருக்குது. அதனால நம்மளோட உணவுல அதிகப்படியான பச்சை காய்கறிகளை நாம எடுத்துக்கலாம். இதனால நம்மளுடைய பிளட் பிரஷரை நம்மளால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்டிஎல், இதை குறைச்சி நம்மளுடைய இதய துடிப்பவும் சீராக்கவும் முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உடல் எடை அப்படின்றது எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உடல் உழைப்பு இல்லாம நம்ம செய்யக்கூடிய வேலைகள், இந்த மாதிரியான பல காரணங்கள் நம்ம சொன்னாலும் நம்ம எடுக்கக்கூடிய கலோரி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். பசுமையான உணவுகள்ல கலோரி மற்றும் கொழுப்பு சத்து ரொம்பவே குறைவா இருக்குது. இதனால இயற்கை மற்றும் பசுமையான உணவுகளை நம்ம உணவுல சேர்த்துக்கும் பொழுது குறைவா சாப்பிட்டாலும் நிறைவா சாப்பிட்ட மாதிரியான ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். இயற்கையான முறையில உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னே சொல்லலாம். இயற்கை உணவுகள் மற்றும் பசுமையான உணவுகளை நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறதுனால சர்க்கரை நோயை நம்மளால கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும். குறைந்த கிளைசிமிக் குறியீடு இதுல இருக்கிறதுனால ரத்த சர்க்கரையினுடைய அளவை மெதுவாகவே உயர்த்துது. இன்சுலின் சுரப்பை சீராக்கி நீரிழிவு நோயாளிகளின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுது. பளபளப்பான சருமமும் நீண்ட கூந்தலும் யாருக்குதான் பிடிக்காது? எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மளோட ஸ்கின் எப்பவுமே க்ளோவாகவும் லாங் திக் ஹேரா இருக்கிறதும் தான். அதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ண வேணாம். நம்மளுடைய உணவு பழக்கத்துல மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும். நீச்சத்தும் விட்டமின்களும் பசுமை உணவுகள்ல அதிகமா இருக்கிறதுனால சருமங்கள் சுருக்கங்கள் இன்றி பளபளப்பாகவும் கூந்தல் வேர்கள் பலப்பட்டு ஆரோக்கியமாக வளர வழிவகுக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்.
1: தமிழ், இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இனிமேல் நானும் இத ஃபாலோ பண்ண போறேன்.
2: சரி ஓகே, நீ மட்டும் இல்ல கேக்குற எல்லாரும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்ல?
1: கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க.
2: சரி வா, நம்ம கீழே போயிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டே பாட்டு கேக்கலாம், ரிலாக்ஸா இருக்கும்.
1: ஓகே ஓகே, வா போலாம்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டைய வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வளர்ந்து வரும் சவால்களுக்கு உலகம் தீர்வு காண்கிறது என்றும் அவற்றை வழங்குவதற்கான திறமையும் திறனும் இந்திய இளைஞர்களிடம் உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்று பேசினார். வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சென்னை வருகையால் தமிழகத்தின் வளர்ச்சி மேலும் வலுப்பெறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயிலின் 2ம் கட்ட பணிகள், அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களின் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும்

0: அமைதிக்கும் புதிய உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் இன்று அதிகாலை திடீரென நீர்மட்டம் உயர்ந்ததால் பல வீடுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதைத் தொடர்ந்து கோர்கா மாவட்டத்தில் உள்ள கந்தகி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள குடியிருப்புகளை வெளியேற்றும் பணி நேபாள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் அரசு மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இதுவரை 10,000-க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரோபோ கனெக்ட் என்னும் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் இந்த ரோபோ கனெக்ட் என்ற நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 30-க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்களும் முன்னணி மருத்துவ நிபுணர்களும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஹாய் மக்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினந்தோறும் காலை 8:02 இனிய நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான டாப்பிக்காக நம்ம ஆர்ஜிஸ் உங்களோட பேசுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ லைவ்ல நீங்க அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ தினந்தோறும் மறக்காம காலை 8:02 கேளுங்க இனிய நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும். இனிய நேரம் நிகழ்ச்சி மாதிரி மாலை 5 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்மை சுற்றி அப்படின்னு ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வந்து நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆர்ஜிஸ் நம்மளுடைய இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை பகுதிகளுக்கும் நேரடியாக போயிட்டு அங்கே இருக்கிற மக்களோட பேசி நிறைய தகவல்களையும் அந்த இடம் பற்றிய தகவல்கள், அந்த இடம் இப்போ எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னும் வளர்ச்சிகள் எப்படிலாம் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் எக்கச்சக்கமான தகவல்களும் ரொம்ப ஃபன் ஃபில்லாகவும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க புது மக்களோட பேசி. ஸோ நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க தினந்தோறும் மாலை 5 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும். நம்மை சுற்றி சுத்தலாம் தெரிஞ்சுக்கலாம், மறக்காம கேளுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போவை.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. Vaiyapuri in Tamil becomes Vaipuri in English and Velpuri in Hindi.
2: பின்றாங்கப்பா.
5: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
7: என்ன சொல்றதுல
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: மன்னா மன்னா,
10: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
9: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
10: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
9: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
10: என்ன வழி?
9: இத கேளுங்க அண்ணா.
11: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
12: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் சேனலில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 104.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். என்ன உங்க ஆனந்தி நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது தளபதி படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

நற்றினையின் சிந்ததே வானம் கேட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து மனோஸ் வர்ணலதா பாடியது சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

தேன் சிந்ததே வானம் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் புதிய தென்றல் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து வருது. உங்க தேன் சந்த தேவாரம் நிகழ்ச்சியில கேட்கலாம்.

9:39 FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்ததே வானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மனோஜ் கியான் இசையமைத்து SB பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடியது. செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இணைந்து இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

சிந்ததே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

9:53 30 நொடிகளாகுது. FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் KS சித்ரா பாடியது. கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்த தேவானந்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியது. கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:32 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்ததேவானந்தா கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. அம்மன் கோயில் கிழைக்காலை திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா இளையராஜா இசை அமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சைலஜா பாடிய பாடல். சலங்கையொலி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது முந்தானை முடிச்சி திரைப்படத்திலிருந்து வருது கேட்கலாம்.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்சிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்சிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
2: பத்து மணி 49 நிமிடத்துல FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

சிந்து தேவானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 10:55. நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையமைத்து கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது நெச்சிக்கன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உறவுகளை பேணுதல் வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 தொடர்ச்சி வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:02 விளையாட்டுக்களம், இதில் மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம் குறித்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ சிக்கன்குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முருகன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம் நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு, குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டுமா? நெறிப்படுத்துபவர் ஆர்ஜி அருள்முருகன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம், பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா, பாரத பிரதமர்

0: அவரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே இதில் குக்கரி ஷூ. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இது உலக மூட்டு தினம் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி. கார்த்திக் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர் ஜே ஜார்ஜ், ஆர் ஜே சாண்ட்ரின். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:02 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:30 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் மதியம் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 மதியம் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi has said India's progress draws strength from its rich cultural heritage, scientific achievements and modern infrastructure. The Prime Minister was speaking after inaugurating and laying foundation stones of development projects worth over 13,000 crore rupees across Tamil Nadu at an event held at IIT Madras today. The projects span road and rail transport, port infrastructure, petroleum and scientific research.
2: This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier, others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: Earlier in the day, Mr. Modi inaugurated the Ponnamalli Vadapalani stretch of Phase 2 of the Chennai Metro Rail project, built at a cost of around 4,900 crore rupees. The Prime Minister and Chief Minister C. Joseph Vijay jointly flagged off the new metro services and travelled on the train. Prime Minister Narendra Modi also attended Golden Jubilee celebrations of Jai Gopal Garudiya Hindu Vidyalaya in Chennai today. Addressing the students, the Prime Minister said the world is looking for solutions to emerging challenges and expressed confidence that India's youth have the talent and potential to provide them. The Supreme Court today directed authorities to ensure that people gathering peacefully are not illegally detained and that the free movement of people is allowed, subject to traffic regulations. It also called for a review of barricading arrangements in Delhi and directed the centre to ensure that metro services operate according to their normal schedule and that internet services remain uninterrupted, subject to law and order requirements. It further directed that lawyers must not be obstructed from discharging their professional duties. Issuing notice to the centre on a plea seeking initiation of contempt proceedings against authorities over alleged violations of its directions, the Supreme Court said it would hear all parties and ensure that no inconvenience was caused. India today called out Office of the High Commissioner for Human Rights, OHCHR, for its double standards and approach of extreme selectivity when it comes to public positions, while rejecting the organization's remarks on yesterday.